நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 24 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 தேதி வியாழக்கிழமை. இனி கௌளை ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: காவலை ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 10 குறட்பா
3: பற்று

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் 6-10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். 6:15 பக்தி மனம் பேசும் ஆனந்த ராகம், 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட் உக்கிரத்தில் அக்னி, அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு திருச்சி தோல்நோய் நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்களின் பங்கேற்பில். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதய ராகம், 8:50 சருமரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு, சிறுநீரியல் ஆரோக்கியம் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கே வினோத் கண்ணா அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், கஜினி ஆதவன் திரைப்பட பாடல்கள் வளம்பெற கேட்டு ரசிக்கலாம், 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் உங்களோடு நாங்க, நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1 வசந்தன் கோவின் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் தீர்வுகளும். உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் வளப்புக்குடி வீர சங்கர் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் விளம்பரம், 3 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் இசைத்தூரல். மாலை 4 சண்டே ஸ்டூ சோல்ஜர்ஸ், 5 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், இரவு 7 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு விளையாட்டு வீராங்கனையும் உடல் திறன் பயிற்சியாளருமான வி மதுமிதா அவர்களோடு ஒரு சந்திப்பு, 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி குணசேகர் அவர்கள், 8 இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8 தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள், 8:30 இதய ராகம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம், 9 அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீண இசை கேட்டு ரசிக்கலாம், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங், காலை 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள் ஒளிபரப்பாக கேட்டு ரசிக்கலாம், மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும், 9:30 நாடக மலர் கல்யாண கலாட்டா நாடகம் எழுதியவர் கே பக்ரி.

0: பற்று இல்லாதவனான இறைவனது பற்றினை மட்டுமே பற்றுக. உலகப் பற்றுகளை விடுவதற்காக அதனையே எப்போதும் விடாமல் பற்றிக் கொள்க.
1: பற்றுக பற்றுகற்றான் பற்றினை அப்பற்றே பற்றுக பற்று

0: ஐயப்பன் அவர்கள். 10 மணிக்கு அரங்கிசையில் பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல் இசை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: 7:30 p.m. The government has debunked an image circulating on social media claiming that Union Home Minister Amit Shah has said that West Bengal will become a dry state from 30th of September. The fact check unit of the Press Information Bureau, PIB, informed that the image is fake and digitally edited. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி ஒலிக்கிறது இணைத்தானும் நல்லவை கேட்க
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.
3: குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே. இறைவன் இன்ப வடிவானவன். அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு, வாசல், தோட்டம், துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன். நான் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள். இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள். மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள். என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள், வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது. இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன். அவர் நடந்து கொண்டதைப் போலவே நடந்திருப்பேன். அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன். அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல. அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

புதியதாய் உதயமான இந்த நாள் வெற்றிகரமான புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் பாடியது.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் இன்று காலை 6:30 ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பாடு. மாலை 6:30 நம்பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்தில் புறப்பாடு. இரவு 9:15 கண்ணாடி அறை சேருதல். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லி காவல் நெல்லிவனநாத சுவாமி கோவிலில் இன்று பிரம்ம தீர்த்தத்தில் தெப்பம். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் இன்று சுவாமி திருத்தேர் மண்டபம் எழுந்தருளல். மெலட்டூர் பாகவத மேலுநாட்டிய நாடக சங்கம் நடத்தும் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:00 தமிழ் முருகாற்றுப்படை நாடகம், 9:30 வள்ளி திருமணம். ஆனந்த ராகத்தின் நிறைவாக கே வீரமணி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 24 நாள் வியாழக்கிழமை. இப்போது

0: கால்நடை நமக்கு தோழனம்மா. கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை குறைத்து பண்ணையாளர்களுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மடிநோய் குறித்தும் அதை தடுக்கும் வழிமுறைகளையும் எடுத்துரைக்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள்.
1: இப்போ இந்த கோடை காலத்துல நமக்கு அதிகமாக காணப்படக்கூடிய மாடுகள்ல முக்கியமான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடிநோய். இந்த மடிநோய் நமக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் கிருமி, அது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பல்வேறு வகையான நுண்ணுயிர் கிருமியினால இந்த மடிநோய் உருவாகுது. அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல் தொழுவத்தையும் மாடையும் சுத்தமா வச்சுக்கணும். தொழுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா மாடு இருக்கிற இடம்ன்றதுனால நமக்கு வந்து சாணம் சிறுநீர் கழிச்சுட்டே இருக்கும், அதனால ஈ எல்லாமே மிக்கும். அப்ப அந்த மாதிரியான இடத்துல நம்ம மாடை வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா சுத்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மடிநோய் உருவாகும். அதே போல மாடினுடைய சுத்தமும் ரொம்ப ரொம்ப அவசியம். மாடு அடிக்கடி குளிப்பாட்டி வாழி இருக்கிற முடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி கிளீனா வச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த மடிநோய் வர்றதை நம்ம தவிர்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கறவையாளர்களுடைய கை அதுவுமே ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். இப்ப நகம் அந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்க கூடாது. நகம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பால் கறக்கும் பொழுது அது காயம் ஏற்பட்டுச்சு காம்புல அப்படின்னா அது மூலியமா நுண்ணுயிர் கிருமி பரவி நமக்கு மடிநோயை உண்டு பண்ணும். அதனால கறவையாளர்களுடைய சுத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல மடியினோட சுத்தம், மடி வந்து நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இரண்டு தடவையும் நம்ம சுத்தம் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் தண்ணீரால நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் கிருமி நாசினியால கழுவ வேண்டும். ஒவ்வொரு காம்பையும் நம்ம தனித்தனியா சுத்தம் பண்ணிட்டு அந்த நீர் வந்து நமக்கு சொட்டாம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம பால் கறக்கும் பொழுது அந்த மடியிலிருந்து அந்த நீர் சொட்டும் பொழுது நமக்கு பாலிலையும் கலப்படம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கழுவின பிறகு உலர்ந்த துணிகளால நம்ம நல்லா தொடச்சிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பால் கறக்கணும். அதே போல இந்த கறவையாளர்களும் கைகளை நல்ல சோப்பு நீரால கழுவிட்டு தொடச்சிட்டு கையில நகம் எதுவும் இல்லாம பால் கறக்கணும். அதே போல நம்ம பால் கறக்கக்கூடிய முறைகளும் இருக்கு. பால் கறக்கிறதுல நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். அதாவது முழுக்கை பால் கறக்கிறது, விரலை மடக்கி கறக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லக்கூடிய இரண்டு விரலால கறக்கிறது. இப்ப இதுல ஒரு சேஃபான பால் கறக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லலாம். ஸ்ட்ரிப்பிங்னா வந்து ரெண்டு விரல்ல. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கறக்கும் பொழுது கை வலி ஏற்படும் அப்படின்ட்டு முழுக்கை. முழுக்கையும் ஏதுவானதுதான். ஆனா நம்ம தவிர்க்க வேண்டிய முறை அப்படின்னு சொன்னா நக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டை விரலை மடக்கி பால் கறக்கிறது. கட்டை விரலை மடக்கி பால் கறக்கும் பொழுது தசையில அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான அழுத்தம் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள தசையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பு மூலியமா நமக்கு நுண்ணுயிர் கிருமி உள்ள போய் மடிய பாதிக்கும். அதே போல நமக்கு இப்ப மடிநோய் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் அப்படியே வச்சிருந்தோம்னா அந்த மடியே நமக்கு உபயோகம் இல்லாம போயிடும். அது கண்டறியறதுக்கு நமக்கு தெரியணும் அது மடிநோயா இல்லையா அப்படின்றது. அது வந்து மடிநோயே நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வெளிப்படக்கூடிய மடிநோய், இன்னொன்னு வெளிப்படாத மடிநோய். வெளிப்படக்கூடிய மடிநோயில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பாலுமே வந்து கலர் மாறி இருக்கும். அது திரி திரியா வரலாம், தயிர் மாறி, இல்லைனா வந்து தண்ணியா வரலாம், இல்லைனா கலர் மாறி ரத்தம் கலந்து வரலாம், இல்ல சீழாவும் வரலாம். இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது மடிநோய் இருக்கு அப்படின்ற அறிகுறி வெளிப்படையா தெரியும். அதை வச்சு நம்ம மருத்துவரை அணுகுவோம். சில சமயம் உங்களுக்கு வந்து வெறும் மடி மட்டுமே வீங்கி இருக்கும், தொட்டா அந்த இடம் வெப்பமா இருக்கும், அந்த பாலை வந்து நம்ம நக்கி பார்க்கும் பொழுது சில சமயம் உப்பு டேஸ்ட் வரும். இதெல்லாமே மடிநோய்க்கான அறிகுறிகள். அதே போல வெளிப்படாத மடிநோய் அப்படிங்கிறது மாடு மடி எல்லாமே நார்மலா தான் இருக்கும். முதல் அறிகுறியா பாலினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையும் பொழுதே நம்ம மருத்துவர் அணுகி இது மடிநோயா அப்படின்றத சோதனை செஞ்சு பாத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நாலு காம்புல இருந்தும் பாலை கலெக்ட் பண்ணி கலிபோர்னியா மாஸ்டைடிஸ் டெஸ்ட்ன்ற ஒரு ரியேஜென்ட்ட ஊத்தி பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அது சளி மாறி திக்கா மாறுச்சு அப்படின்னா அது மடிநோய்க்கான அறிகுறியே. இந்த மாதிரி மடிநோய்க்கான அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலை காசும் பொழுது சில சமயம் பால் திரிஞ்சு போயிடும், அப்புறம் பாத்திரம் அடி பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு மடிநோய் வருது அப்படின்றது அறிகுறி. மடிநோயை நம்ம பெரும்பாலும் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி தடுக்கிறோம், ஒண்ணு வந்து சுத்தமான முறையில எல்லாமே வச்சுக்கணும், இன்னொன்னு காம்பினுடைய துவாரம் அதையும் நம்ம பெரும்பாலும் சுத்தமா பாதுகாக்கணும். இந்த துவாரங்களை சில சமயம் என்ன செய்வாங்க, இந்த பாலினுடைய சாலிட்ஸ் வந்து போய் அதுல அடைச்சிக்கும் பொழுது கட்டியா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து இந்த வேப்பங்குச்சி செலுத்தி வழியை வந்து சீர் செய்வாங்க. அதுவுமே வந்து அந்த காம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது மூலியமா உங்களுக்கு நுண்ணுயிர் கிருமி பரவும். அது இல்லாம இப்ப வந்து முட்கல்ல மேய விடுறது, முட்கல்ல எல்லாம் மேய விட்டீங்க

0: அதுலயுமே வந்து முட்கள்லாம் கீறி உங்களுக்கு மடி நோய்க்கு பாதிப்பு உண்டாக்கும். அதே போல இப்ப மடி நோய் வந்துடுச்சு, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மடி நோய் உள்ள மாட்டையும் மடி நோய் இல்லாத மாட்டையும் பிரிச்சு வைக்கணும். முதல்ல நல்லா இருக்கிற மாட்டை எல்லாமே பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் மடி நோய் உள்ள மாடுகளுக்கு பால் கறக்கணும். அதே போல மடி நோய் உள்ள மாடுகள்ல இருந்து கறக்கும் பொழுது அதை நம்ம குழி தோண்டி கிருமி நாசினி ஊத்தி அதுக்கப்புறம் அந்த பாலை ஊத்தி நம்ம மூடிடணும். அதனால ஒரு மாடுல இருந்து இன்னொரு மாடுக்கு பரவாது. அதே போல பால் கறந்த பிறகு அந்த மாட்டினுடைய காம்பில் உள்ள துவாரம் வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் திறந்தே இருக்கும். என்ன செய்யணும், பெரும்பாலும் பால் கறந்த பிறகு தீவனம் வைக்கணும். அப்படி வச்சீங்க அப்படின்னா மாடு வந்து நின்னபடியே தீவனத்தை உட்கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அந்த துவாரம் ஓடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம மடி நோயை பெரும்பாலும் தவிர்க்கலாம். அப்பப்போ கால்நடை மருத்துவர் அணுகி நம்ம சோதனை செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க எதுவுமே பண்ணல, அந்த காம்பை அப்படியே விட்டுட்டீங்க, சரியாயிடும் நினைச்சோம் ஆனா சரியாகல அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மடி என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகும், அதாவது ரொம்ப கெட்டி ஆயிடும். அப்ப கெட்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த மடியை நம்ம காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே வந்து ரத்த ஓட்டம் இல்லாம அந்த இடத்த தொடும் பொழுது ரொம்ப குளிர்ச்சியா தெரியும். அது கேங்க்ரினஸ் மாஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய மடி நோய். அது மடியே உங்களுக்கு செயலிழந்து போயிடும், பால் சுத்தமா வராது, அந்த மடியே அகற்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால மடி நோய் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டிலிருந்து, தொழுவத்திலிருந்து, மாட்டிலிருந்து, கறவையாளர்களிருந்து எல்லாத்தினுடைய சுத்தமும் பால் கறக்கும் முறைகளும் அதை முன்னாடி பின்னாடி நம்ம பாலை எப்படி கறக்குறோம், அதை எப்படி நம்ம வந்து பால் கொடுக்கிற இடத்துல கொண்டு போறோம், அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதே போல அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது நம்ம குளிர்ந்த நீர்ல வச்சு எடுத்துட்டு போகணும், ஏன்னா அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை மடிநோய் குறித்து சில ஆலோசனைகளை வழங்கினார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள்.
2: கால்நடை நமக்கு தோழனம்மா, அதை காத்திட செல்வோம் சேருமம்மா.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். விவசாயிகளே, தோட்டக்கலை பயிர்களை வெப்ப அலை வறட்சியில் இருந்து பாதுகாக்க நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை வயல்வெளியில் பணிகள் செய்யறத தவிர்க்க வேண்டும். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் இருக்கிறதுனால தற்போது உள்ள நீரை தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணாம முறையா பயன்படுத்தணும். பாசன நீர் வீணாவதை தடுக்க பயிர்களுக்கு நுண்ணீர் பாசன முறை மூலம் காலை அல்லது மாலை நேரங்கள்ல நீர் பாய்ச்சலாம். பயிர்கள்ல இருந்து அதிகப்படியான நீர் ஆவியாவதை தடுக்க கயோலின் 3% அல்லது 2% டை அமோனியம் பாஸ்பேட் காலை அல்லது மாலை நேரங்கள்ல தெளிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களில் புதிதாக நடவு மேற்கொள்ளும் விவசாயிகள் வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நீர்ப்பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைக்கலாம். அவ்வப்போது பயிர்களில் ஏற்படும் மாற்றத்தினை கண்காணிக்கணும். அதோட 5 முதல் 6 மாதங்கள் வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பை குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிக அளவு பயிரிடலாம். இந்த தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் அதற்கான தீர்வுகளையும் எடுத்துரைக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கோடை காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி குணசேகர் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்
1: வணக்கம் மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்

0: தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்புதான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேகா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலை.

0: ஏன் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல், வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், வர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இந்நாள் உலக தடகள விளையாட்டு நாள். கல்வி

0: குழந்தைகளில் விளையாட்டை ஊக்குவிக்கவும் புதிய திறமைகளை அறிமுகப்படுத்தவும் மே 7 தடகள நாளாக 1996 அறிவிக்கப்பட்டது. அக்ஷரம் பிசகாமல் அழகு தமிழை உணர்ச்சி பெருக்குடன் பேசி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற ப. கண்ணாம்பாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1964, 13 ராஜராஜேஸ்வரி நாடகசபா மூலம் அறிமுகமாகி தனது சிறந்த நடிப்பால் அம்மா பாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர் கண்ணாம்பா. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1861, எளிய தனித்துவமான கற்றல் முறையை அறிமுகம் செய்ய சாந்திநிகேதனை தொடங்கினார். அங்கு இயற்கை பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, அறிவியல் சிந்தனைகளை வளர்ப்பது, இசை, நுண்கலைகளில் தேர்ச்சி உள்ளிட்டவற்றை முதன்மைப்படுத்தினார். கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்ற ரவீந்திரநாத்
1: தாகூரின்
0: உங்கள் குரலை கேட்பார் இல்லையா? கவலை ஏனப்பா, ஏகாந்தமாய் செல்லப்பா, கவலை ஏனப்பா, நட நட நடந்து கொண்டே இருப்பா.

இப்படி எண்ணற்ற இசை பாடல்கள் ரவீந்திர சங்கீதமாய் தாகூரின் புகழை என்றும் இசைக்கும். இயற்கை நேசர் இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959. சுற்றுச்சூழல் மீதும் விவசாயத்தின் மீதும் இந்த பூமி மீதும் அதைவிட இந்த மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர் இவர். தேசிய விருது பெற்ற இயற்கை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவால் கவனிக்கப்பட்ட இவர் ஈ பேராண்மை படங்கள் மூலம் தன்னை தனித்துவமான இயக்குநராக நிறுவியவர். மனிதன் மேல் இயற்கையும் இயற்கையின் மேல் மனிதனும் வைத்திருக்கிற காதலால் தான் இன்னும் இந்த பூமி சுழல்கிறது. நம்முடைய காதல், நட்பு, உறவுகள் எல்லாமே இயற்கையாக இருந்தால் சந்தோஷம் நிலைக்கும். இயற்கை மேல் நமக்கு காதல் இருந்தால் பூமி இன்னும் புதுசாய் பூக்கும் என்றார் எஸ் பி ஜனநாதன். எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான அமா சாமி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1935. செய்திக்கட்டுரைகள், நேர்காணல்கள் மட்டுமின்றி சிறுகதை, கவிதை, தொடர்கதை, பயணக்கட்டுரை என்று எல்லா வகைமைகளிலும் முத்திரை பதித்தவர் அமா சாமி. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதல் தலைவர் த வே உமாமகேஸ்வரனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1883. நற்றமிழ் சொற்கள் பலவற்றை தமிழுக்கு தந்தவர். திருவையாற்று கல்லூரியில் தமிழையும் கற்பிக்க செய்து அக்கல்லூரியின் பெயரை அரசர் கல்லூரியாக மாற்றியது, தமிழ் மொழியினை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 1919 தீர்மானம் நிறைவேற்றியது உள்ளிட்ட பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தமிழவேள் உமாமகேஸ்வரனார். மேடை நாடக கலைஞராக தன் வாழ்வை தொடங்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராக உயர்ந்த பாலாசிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. மலையாள திரையுலகில் நடிகராக அறிமுகமான இவர் நாசர் இயக்கி நடித்த அவதாரம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கால்பதித்தார்.

0: மனசில.
1: நறுமணம் வீசி வந்தது நாள்மலர்.

வெறும் கை என்பது மூடத்தனம், நம் விரல்கள் பத்தும் மூலதனம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிதே மலர்கிறது காலை மலர்.

0: जाए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். மண்ணில் வெப்பம் தகிக்கும் மாதம், சூரியன் தனது விஸ்வரூபத்தை காட்டும் நேரம், அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் காலம், சித்திரை மாதத்தின் இறுதி பகுதியிலேயோ வைகாசி மாதத்தோட தொடக்கத்திலேயோ நிகழும் இந்த 25 நாட்கள் நம் வாழ்வியலோடும் அறிவியலோடும் மிகுந்த தொடர்புடையது. கோடையின் உச்சத்தை தொடும் இந்த தருணத்தை பத்தியும், இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும் முறைகளை பத்தியும் விரிவா பேச போறோம் இன்றைய நிகழ்ச்சி. உக்ரத்தில் அக்னி, அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு. இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்பது குறித்து நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க தோல் மற்றும் லேசர் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அகிலா அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். கோடை கால

0: காலத்துல நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ்னு பாத்தீங்கன்னா வெயில், வியர்வை, தூசி, இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லைங்களா. சோ இந்த வெயில்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியம். லூஸா காட்டன் க்ளோத்ஸ், லைட் கலர்ல, அதாவது ஒயிட் ஆர் ஒயிட் கலர் பேஸ்ட் கலர்ல நம்ம காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கணும். இது ஃபுல் ஸ்லீவா ஓரளவுக்கு திக்கான காட்டனா இருக்கிறது ரொம்ப அவசியம். இதுவே நம்ம ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. மீதி எக்ஸ்போஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள், முகம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு லைட் காட்டன் ஷால் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு லைட் ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன், லைட் வெயிட் சன்ஸ்கிரீன் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம உணவு முறைகள். உணவு முறைகள்ல முக்கியமா தக்காளி, வாட்டர்மெலன், இதுல லைகோபீன் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது ஓரல் சன்ஸ்கிரீனா நம்மளுக்கு வேலை பண்ணுங்க. அதனால டெய்லியுமே நம்மளோட டயட்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளியும் வாட்டர்மெலனும் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்தது வெயில்னால வந்திருக்கிற பாதிப்புல இருந்து நம்மள காப்பாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா கேரட், மேங்கோ, அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கும். இது நம்மளோட ஸ்கின்ல ஆன்டி ஆக்சிடென்டா வேலை செய்யும். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய முளை கட்டின பயிர் மற்றும் மாதுளை, இதுல வந்துட்டு ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு, நம்மளோட ஹேர் வளரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். சோ டயட்ல இது எல்லாமே இருக்காங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் தண்ணீர். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். தண்ணீரா எடுக்க முடியல அப்படின்னா இளநீராவோ லெமன் ஜூஸாவோ எடுத்துக்கோங்க. இது சருமத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட கிட்னி மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்து காமனா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வேர்வைய ரொம்ப அதிகமா தொடச்சிட்டே இருக்கிறதுங்க. இதை தொடைக்கிறதுனால அந்த தோலே கருமை ஆயிடும். அந்த மாதிரி கருமை ஆகாம இருக்கிறதுக்கு வேர்வைய முடிச்ச வரைக்கும் சாஃப்டான துணி வச்சு ஒத்தி எடுக்கணும், இல்லைன்னா ஹேண்ட் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணி வேர்வை இல்லாம பாத்துக்கணும். சோ இதுக்கு பேரு ஃப்ரிக்ஷனல் மெலனோசிஸ் சொல்லுவோம். இது அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
1: பூமி தன்னோட அச்சில் 23.5 டிகிரி சாய்வா சுத்தி வருது. இதனால ஆண்டின் சில காலங்கள்ல சூரிய கதிர்கள் பூமியின் குறிப்பிட்ட பகுதிகளில் நேரடியாவே விழுது. அதுவும் மே மாதத்துல சூரியனின் கதிர்கள் இந்தியாவின் தென்பகுதி மற்றும் மத்திய பகுதியின் மீது மிகுந்த குறைந்த கோணத்துல, அதாவது நேரடியாவோ இல்ல செங்குத்தாவோ விழுதான். கதிர்கள் நேரா விழுகிறதுனால அது வளிமண்டலத்தின் மிக குறைந்த தூரத்தை கடந்து வருது. இதனால வெப்பம் சிதறடிக்கப்படாமல் நேரடியா பூமியை வந்து அடையுது. இந்த காலகட்டத்துல நிலப்பரப்பு வேகமாக வெப்பமடைவதால் நிலத்திற்கு மேலே உள்ள காற்று சூடாகி மேல போகுது. இதனால தரைப்பகுதிகளில் குறைந்த காற்று அழுத்தம் உருவாகுது. கடல்ல இருந்து ஈரப்பதம் மிக்க காற்று நிலத்தை நோக்கி வருவதற்கு முன்பாக தரைப்பகுதியின் வறண்ட வெப்பம் நிலத்தை வாட்டி வதச்சிருது. சரிப்பா, இதுக்கே கத்திரி வெயில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இந்த வெப்பம் கத்திரிக்கோள் போல உடலை வெட்டும் அளவுக்கு தீவிரமா இருக்கும். அப்படிங்கறதுனால மக்கள் இத வழக்குல கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் அப்படிங்கிறது வெறும் அவதி மட்டும் இல்லங்க, அது இயற்கையின் ஒரு சுழற்சி. அக்னி நட்சத்திரத்தின் வெப்பத்தை நாம் உணர்ந்தால்தான் வரப்போகும் மழையின் குளிர்ச்சிய நம்மளால கொண்டாட முடியும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், நிறைய மரங்களை வளர்ப்போம், இந்த கோடை காலத்தை முறையான உணவு பழக்க வழக்கங்களோட ஆரோக்கியமா கடப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் உக்ரத்தில் அக்னி, அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரிநாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரிநாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரிநாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரிநாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது.

நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்க

0: பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் மூன்று நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு ட்ரோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. July 27 முதல் August 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். காலை மலரில் இனி தெரிந்து கொள்வோம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் 1 கிராம் 14,101 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 275 ரூபாய் 10 காசுகளுக்கும் விற்பனையாகிறது.

0: விடுமுறையெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா? கொண்டாட்டங்கள் எதுவா இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல, இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி நோய்க்குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற நுண்ணுயிர் எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறது என்ன டாக்டர்?
1: ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் என்ற பிரச்சனை இப்போது உலகம் முழுவதும் உள்ள மக்களின் ஆரோக்கியத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. நம் உடலில் தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகள் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் எனப்படும் பூஞ்சை மற்றும் புரோட்டோசோவா எனப்படும் ஓரணு கிருமிகள். இவற்றில் பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உபயோகிக்கிறோம். இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பாக்டீரியாக்களை கொல்லும் அல்லது பெருகாமல் தடுக்கும். நாம் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தேவையில்லாமல் எடுத்துக்கொள்வதாலும், சரியான டோஸ் மற்றும் சரியான கால அளவிற்கு எடுத்துக்கொள்ளாததாலும் பாக்டீரியாக்கள் மியூட்டேஷன்ஸ், அதாவது மரபணு மாற்றம் அடைந்து அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கு கட்டுப்படாத ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவாக உருமாற்றம் அடைகின்றன. இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா தொற்று ஏற்படும் போது அதை கட்டுப்படுத்த மேலும் உயர்ந்த விலை அதிகமுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த மருந்துகள்

0: விலை அதிகம் மட்டுமல்லாமல் பின் விளைவுகளும் அதிகமாக ஏற்படுத்துகின்றன. நாளடைவில் தொடர்ந்து நாம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தவறான முறையில் பயன்படுத்தினால் சில பாக்டீரியாக்கள் பல வகையான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கும் கட்டுப்படாத சூப்பர் பக் எனப்படும் எதிர்ப்பு சக்தி மிக்க கிருமியாக உருவெடுக்கிறது. இந்த சூப்பர் பக் தொற்று ஏற்பட்டால் அந்த நோயாளிகளுக்கு அதிக நாட்கள் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது, உயிரிழப்பும் அதிகமாக ஏற்படுகிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார நிறுவனம் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பிரச்சினையை உலகத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக அறிவித்துள்ளது. இந்த சூப்பர் பக்ஸ் பெருகாமல் இருக்க மக்கள் சாதாரண சளி, காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு தானாகவே மெடிக்கல் ஷாப்பில் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனை பெற்ற பின்னரே ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டும். அதனையும் சரியான கால அளவிற்கு எடுக்க வேண்டும். மருத்துவர் 5 நாட்களுக்கு மருந்து கொடுத்தால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்துவிட்டது என்று மருந்தை நிறுத்திவிட்டால் மீதமுள்ள பாக்டீரியாக்கள் ரெசிஸ்டன்டாக மாறிவிடும். எது உன்னை கொல்லவில்லையோ அது உன்னை வலிமையாக்குகிறது என்று ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் பழமொழி உண்டு. இந்த பழமொழி நமக்கு மட்டுமல்ல நுண்கிருமிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் மருத்துவ பரிந்துரைத்த அளவுக்கு குறைவாக ஆன்டிபயோட்டிக் எடுப்பதால் கிருமிகள் சாகாமல் மேலும் வலிமையடைகின்றன. பருவ காலங்களில் ஏற்படும் சளி, காய்ச்சல், தொண்டை வலி இவை பெரும்பாலும் வைரஸ் கிருமிகளால் வருகிறது. இதற்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து தேவையில்லை. சத்தான உணவு, போதுமான அளவு ஓய்வு மற்றும் காய்ச்சல் வரும்போதெல்லாம் பாராசிட்டமால் போன்ற காய்ச்சல் மாத்திரைகள் சாப்பிட்டால் போதுமானது. ஒவ்வொரு முறை இது போன்ற வைரஸ் தொற்று ஏற்படும் போதும் அனாவசியமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் நமக்கு கிடைத்துள்ள அற்புதமான ஆயுதம். அதனை சரியான முறையில் மட்டுமே பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக வாழலாம்.
1: நாளைய மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளோட இணையறங்க திருச்சி நோய்க்குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் காலை மலர் நிகழ்ச்சியோடு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்தில் 13 பாரா பயிற்சியாளர்களால் நாளை வரை காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: 7:49 திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் காலைமலர். இனி தெரிந்து கொள்ளலாம் பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். 1 லிட்டர் பெட்ரோல் 101.26 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 92.88 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.82 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 725 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நமது திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் காலைமலர். காலைமலர் நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். 1 கிலோ தக்காளி 38 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் 46, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70. 1 கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 30, சவுச்சவ் 44, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 50, 1 கிலோ முள்ளங்கி 40 ரூபாய், நூல்கோள் 36, கருணைக்கிழங்கு 76, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், சேனக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 54, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 310 ரூபாய், ஆரஞ்சு

சொந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவ

0: மருத்துவமனை சாஸ்திரி ரோட், தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர். நேர்களே, இன்னும் சில நொடிகள்ல தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். இணைந்திருப்போம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த பத்தாண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி

0: உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறது வான்புகழ் தந்த வள்ளுவம். இவ்வுலகில் தோன்றியவர்கள் புகழ்பட வாழ்வதற்கான பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே பொய்யில் புலவர் வலியுறுத்துவது. இந்திய திருநாடு பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் இவ்வுலகிற்கு கொடையாக தந்துள்ளது. உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் பலருள் ஒப்பாரும் மிக்காரும் மற்ற ஒருவர் குருதேவ் என அறியப்படும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இன்று 7ஆம் நாள் கவிஞர், அறிஞர், கல்வியாளர், ஓவியர், இசையமைப்பாளர், இயற்கை நேசர் என பன்முகம் கொண்ட விஸ்வகுரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861ஆம் ஆண்டு 7ஆம் நாள் வங்காளத்தின் கல்கத்தா நகரில் தேவேந்திரநாத் தாகூர், சாரதா தேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்த தாகூர் அவர்கள் முறையான பள்ளிக்கல்வியில் பெரிதும் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். தனியாக ஆசிரியர்களை நியமித்து வானியல், கணிதம், அறிவியல், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை பயின்றார். தனது 8வது வயதிலேயே கவிதை மற்றும் நாடகம் எழுதும் ஆற்றல் கொண்டிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் பானு சிம்ஹா என்கிற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை நூலினை வெளியிட்டார். சட்டக்கல்வி பயிலும் நோக்கில் லண்டனுக்கு சென்றார். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, கோதே, கீட்ஸ் ஆகியோரின் எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சட்டப்படிப்பினை முழுமையாக முடிக்காமலேயே இந்தியா திரும்பினார். வால்மீகி பிரபிதா என்கிற தனது முதல் நாடகத்தை 1881ஆம் ஆண்டு தனது 20ஆம் வயதில் எழுதினார். ராஜா ஓ ராணி, விசர்ஜன் போன்ற இவரது நாடகங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. கவிதைகள், நாடகங்கள் மட்டுமின்றி சிறுகதைகளும் எழுதும் திறன்மிக்கவர் தாகூர். வங்க மொழியில் தாகூர் எழுதிய கல் பகுச்சா என்ற 80 சிறுகதைகளுடைய தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 1901ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நை வேதியா, 1906ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கேயா, ரவீந்திர சங்கீத் என்றழைக்கப்படும் தாகூரின் 2230 பாடல்களின் தொகுப்பு போன்றவை சிறந்த படைப்புகளாக இன்றளவும் போற்றப்படுகின்றன. சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் இந்திய ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாய் திகழும் சுவாமி விவேகானந்தர் கவிகுரு தாகூரின் பாடல்களையும் தொகுத்துள்ளார். தாகூர் தனது சிறந்த நண்பரான விவேகானந்தருக்கு மெட்டமைத்து பாடல்களை பாடும் பயிற்சியை தந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். தாகூர் அவர்களின் எழுத்தாற்றலுக்கும் இந்திய இலக்கிய தரத்திற்கும் மணிமகுடம் வைத்தார்போல் கீதாஞ்சலி என்கிற தாகூர் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பிற்கு 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்க மொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி 157 பாடல்களை கொண்ட முதல் பதிப்பாக 1910ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1912ஆம் ஆண்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்னும் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தாகூர் அவர்களே வங்க மொழி கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். WB Eats என்பவரின் உதவி

உதவியோடு கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மேலும் மெருகேற்றினார் தாகூர். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், முதல் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் என பல்வேறு பெருமைகளை இந்தியாவிற்கும் தாகூருக்கும் கொணர்ந்து சேர்த்தது கீதாஞ்சலி என்றால் மிகையல்ல. கீழே நாடுகளின் பாரம்பரியத்தினையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மேலை நாடுகளின் அறிவியல் சிந்தனைகளோடு இணைத்து தனது எழுத்துக்களை வடிவமைத்தவர் தாகூர். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் போது கிடைக்கப்பெறும் நன்மை அளவிடக்கரியது. நில எல்லைகளின் அடிப்படையில் மட்டுமின்றி தனி மனிதனின் மனங்களிலும் ஆத்மார்த்தமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்திய ஒற்றுமை என்பது இந்திய மனங்களின் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தியவர் தாகூர். வங்கப்பிரிவினை சமயத்தில் பொன்னான வங்காளம் என பொருள் தரும்படியான அமர் சோனா பங்களா என்ற பாடலை மக்களை ஒன்றுபடுத்தும் நோக்கில் எழுதினார் தாகூர். பின்னாளில் 1971 ஆண்டு வங்கதேசம் என்ற தனி நாடு உருவான போது அமர் சோனா பங்களா என்ற பாடல் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஆனது. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வகை வேறுபாடுகளையும் வேறுபாட்டில் நிலவும் ஒற்றுமையினையும் முன்னிலைப்படுத்தி ஜனகணமன என தொடங்கும் பாடலை எழுதினார் தாகூர் அவர்கள். ஜனகணமன பாடலை கல்கத்தாவில் 1911 ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் 1950 ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா, பங்களாதேஷ் என இரு நாட்டு தேசிய கீதங்களையும் தந்த பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். சிறுவயதில் முறையான பள்ளிக்கல்வியில் நாட்டமற்றிருந்த தாகூர் அவர்கள் கல்வியை பற்றி 1750 பக்கங்களில் சுமார் 130 கட்டுரைகளை எழுதும் அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொண்டார். கல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்பூரில் 1901 ஆண்டு சாந்திநிகேதன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் தாகூர். சாந்திநிகேதன் இயற்கையான சூழலில் அமைந்த கல்வி நிறுவனமாகும். மழலையர் பள்ளி முதல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரை சாந்திநிகேதனில் அமைந்திருந்தது. மாணவர்களின் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது. தங்கி பயிலும் பள்ளிகளில்தான் மாணவர்கள் நிறைவாக கற்க முடியும் என்பதை தாகூர் என்றும் வலியுறுத்தினார். கல்வி இயற்கையின் வழியே நடைபெற வேண்டும். கருத்துக்களை திணிப்பதாக அமையக்கூடாது. மாணவர்களின் அறிவு நிலையிலும் சிந்தனை முறையிலும் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவதாக கல்வி அமைய வேண்டும். கல்வியானது சுதந்திரம், எண்ணங்களின் தூய்மை, பொது உடைமை ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளை உள்ளடக்கியதாகவும் நல் உலகினை விரும்பும் முழுமையான வளர்ச்சியினை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினில் சாந்திநிகேதனை உருவாக்கினார் தாகூர். ஒரு ஆசிரியர் தானும் கற்றுக்கொண்டே இருந்தாலன்றி அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆசிரியர் கல்வியையும் வடிவமைத்தவர் தாகூர். சாந்திநிகேதன் பள்ளியானது 1921 ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மேம்பட்டது. இயற்கையை கடவுளாக எண்ணியவர் தாகூர். இயற்கையான சூழலில் கல்வி அமைவதில் விருப்பம் கொண்டவர் தாகூர். காடுகளையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் நோக்கில் வன மகா உற்சவம் எனப்படும் காடுகளின் திருவிழாவில் பேரார்வம் கொண்டு இயற்கையை பேணினார். 2000 மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000 மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 நாடகங்கள், 8 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் பல என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார் தாகூர். அவற்றுடன் படைப்பாற்றல் மிக்க சுமார் 3000 மேற்பட்ட ஓவிய படைப்புகள், பயணக் கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்துக் கொண்டால் தாகூரின் ஆளுமையின் பேருருவை காண இயலும். 1940 ஆண்டு அவரது இலக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இலக்கிய முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. 1901 தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாந்திநிகேதன் கல்வி நிறுவனம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. தாகூரால் 1921 உருவாக்கப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 1951 ஆண்டு இந்திய அரசினால் மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. தாகூரின் கடிதங்கள் இந்திய அரசின் சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசானது 1952 மற்றும் 2011 ஆண்டுகளில் தாகூர் அவர்களின் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டு தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1941 ஆண்டு ஆகஸ்ட் 7 நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசனை பெற்றுத்தந்த தாகூரின் கீதாஞ்சலியின் 35வது பாடல் இப்படியாக இருக்கிறது. எங்கே மனம்

0: அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்து இருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் பிளவுபடாது இருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழத்திலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை வற்றி போகாமல் இருக்கின்றதோ, எங்கே என்றும் விரிந்து நோக்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனதை நீ முன்னின்று அழைத்துச் செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் நாடு விழிப்புறுக. தாகூரின் பிறந்த நாளன்று அவரது வழியில் நாமும் விழிப்புறுவோம். அவ்வாறே நம் நாடும் உலகமும் விழிப்புறட்டும்.
1: இதுவரை தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஒரு தொழில இருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றது பாக்குறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவா வரும், அதாவது லாபகரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழில செலவு அதிகமா இருந்து வரவு கம்மியா இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
0: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 9:49:25 அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். இனி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் ஏற்றிய அலைப்பாய்தே கண்ணா, கானடா ராகம் ஆதிதாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று காலை அக்கட்சியின் தலைமை அலுவலகம் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லைக்கரை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள், எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நம் நாட்டின் உறுதியான நடவடிக்கையையும் தேச பாதுகாப்பை பேணுவதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஒராண்டு நிறைவையொட்டி பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முப்படையினரிடையே காணப்படும் ஒருங்கிணைப்பை இது வெளிப்படுத்தியதுடன் நம் ஆயுதப்படைகளின் தொழில்முறை திறனையும் தயார் நிலையையும் எடுத்துக்காட்டியதாக குறிப்பிட்டார். திருச்சி மாவட்டம் மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டு இலவச கோடைக்கால பயிற்சி காலை 10 மணி முதல் பகல் 12:30 வரை நடைபெற்று வருவதாக மாவட்ட நூலக அலுவலர் ஜான் பாட்சா தெரிவிக்கிறார்.
1: திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டுக்கான கோடைகால பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் கிராஃப்ட் பேப்பர்களை கொண்டு ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 14 தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். ஐ பி எல் 2020 கிரிக்கெட்

போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முதலிடத்திலும் பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாம் இடத்திலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் முறையே 3, 4 இடங்களில் உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1லையும் இனி போடு ஆட்டம் போடு உற்சாகமூட்டும் ஆட வைக்கும் பாடல்கள் நம்ம நாளை இன்னும் அழகாக்க.

நேரம் 10:09 ஆயாச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலி நலவரிசைகளில் போடு ஆட்டம் போடு கேட்டிணைஞ்சிருக்கோம். ஸ்வீட்டான மிட்டாய்கள் மாதிரியான இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து.

வியாழக்கிழமை காலையில் நேரம் 10:14 ஆயாச்சுங்க. பரபரப்பான வேலைகளுக்கு நடுவில் நல்ல இனிமையான பாடல்கள் கேட்டு நடந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

நேரம் 10:23 ஆச்சு. கேட்டிருந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேற்றுக்கு பெஞ்ச இனிமையான மழை போல் நம்ம நிகழ்ச்சியில் அருமையான பல தகவல்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போது நம்ம 2:15 இன்றைக்கி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கி தகவல்களை சொல்ல போகிறாங்க. எதை பற்றினா, கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில். 2:30 இன்னைக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சி, வளப்பக்குடி வீரசங்கர் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் நமக்காகவே காத்திருக்கு. நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:30 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய போடு ஆட்டம் போடு.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் போடு ஆட்டம் போடு கேட்டோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: 10:39 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறோம்.

0: ஓடி விளையாடு,
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
2: என்ன சொல்ல போகிறாய்?
0: இன்றைய நிகழ்ச்சியில் விளையாட்டு வீராங்கனையும் உடல் திறன் பயிற்சியாளருமான பி மதுமிதா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நம்மோடு இணைகிறாங்க பி மதுமிதா அவர்கள். அவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து முதல்ல வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டு இருக்காங்க, அதுலயும் வந்து அண்டர் 19ல வந்து டீம் கேப்டனாவே இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து கராத்தே கிக் பாக்ஸிங்ல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஷூட்டிங்ல வந்து பிஸ்டல் பிளஸ் ஷார்ட் கன்ல எல்லாம் வந்து பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதற்கு அப்புறமும் பார்த்தோம்னா வந்து ஃபிட்னஸ் கோச்சாவும் இருக்காங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸும் எடுக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு எல்லாம் வந்து எப்படி வந்து தன்னை தானே வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதற்கான ஒரு உறுதுணையாகவும் இருக்காங்க. வாங்க அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: முதல்ல வந்து இந்த பாஸ்கெட் பால்ல கேப்டனா இருந்திருக்கீங்க SDIT டீம்ல அண்டர் 19ல, அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: தெளிவா சொன்னாங்க எங்க மேம், பொண்ணு படிக்கணும் இல்லைன்னா விளையாடணும், ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படிப்பு வந்து கொஞ்சம் ஆவரேஜா வந்ததுனால ஏதோ ஒரு ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுனால அப்போ கரெக்டா அந்த டைம்ல தான் பாஸ்கெட் பால் டீம் செலெக்ஷன் எடுத்தாங்க ஸ்கூல்ல. ஸோ அது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா தான் ஆரம்பிச்சேன், பெஞ்ச்ல தான் உட்காந்துருந்தேன். ஒரே ஒரு கேம் வந்து எனக்கு அப்போ சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால அதை யூஸ் பண்ணி ஸ்கூல் டீமுக்கு கேப்டன் ஆனேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் டீம்ல செலக்ட் பண்ணாங்க, அப்புறம் ஸ்டேட் டீம் SDIT அண்டர் 18ல வந்து கேப்டன் ஆனேன். அந்த டீமுக்கு கேப்டன் ஆனேன். 2 இயர்ஸ் அப்படியே விளாண்டோம். அங்க வந்து கோல்டு வின் பண்ணோம் ஸ்டேட் மேட்ச் போயிருந்தப்போ 2018ல. ஸோ அது வரைக்கும் பாஸ்கெட் பால் ஓடிட்டு இருந்தது.
3: சரி, இப்போ பாஸ்கெட் பால் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து காலேஜ்ல சேரீங்க. காலேஜ்ல அப்புறம் வந்து ஏதோ கராத்தே கிக் பாக்ஸிங் எல்லாம் வந்து கத்துருக்கீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: படத்தோட ஆர்வம் வந்து ஜாஸ்தியா இருந்தது. எல்லா லாங்குவேஜும் பாப்பேன், இந்த லாங்குவேஜ் அப்படின்னு கிடையாது, எல்லா லாங்குவேஜும் பாப்பேன். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது

0: அவங்க இந்த கார்ட்டூன் பார்ப்பாங்க அந்த கார்ட்டூன் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஜாக்கி சான் அந்த மாதிரி கார்ட்டூனே பார்த்துட்டு இப்படி இருந்ததுனால படம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தனால சரி நம்மளும் இப்படி குதிக்கணும் ஓடணும் அடிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. சரி ஓகே, அதே மாதிரி சிபிஐ ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் கராத்தே தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கராத்தே வந்து நான் நேஷ்னலில் வந்து 3 times கோல்டு வின் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு எனக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. கிக் பாக்ஸிங் ட்ரை பண்ணேன்.
1: இந்த கிக் பாக்ஸிங்கில் என்ன மெடல் வாங்கிருக்கீங்க?
0: கிக் பாக்ஸிங்கில் ஸ்டேட்டில் கோல்டு வாங்கினேன், டவுட் ஜோனில் வந்து பிரான்ஸ் வாங்கினேன். அதுக்கு மேலே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் ஒன்று ஒன்றும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு, மசில் டேர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் நேஷ்னல் போக முடியல. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கோச்சாக ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மாஸ்டருக்கு, ஸோ அவங்கள இது பண்ணிக்கணும், கைட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுனால அதுக்கான கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷனோட ரெஃப்ரி கோர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது படித்து நேஷ்னல் லெவல் ரெஃப்ரியாக இருக்கேன் இப்போ.
1: எந்த இதுக்கு?
0: வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன் நேஷ்னல் அவங்க கண்டக்ட் பண்ற கராத்தே மேட்சஸ் கண்டக்ட் பண்ற எந்த மேட்சஸ்க்கும் என்னால் ரெஃப்ரியாக போக
1: முடியும். வெரி குட், வெரி குட். அடுத்து வந்து ஷூட்டிங் கூட நீங்க பண்றேன்னு சொன்னீங்க,
0: அடுத்து அந்த கன் அதோட இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படி இந்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடியே நோட்ல வந்து கன்னோட போட்டோலாம் ஒட்டி வச்சு இது இதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பேரு, இது எப்படி ஆப்ரேட் பண்றது, இது எப்படி இதாகிறது அப்படின்றதெல்லாம் நோட்ல எழுதி வச்சிருப்பேன். ஸோ இது எப்படி நம்ம கத்துக்கலாம், எப்படி கிளாஸ் போனா இது பண்ணலாம் அப்படின்னு நான் விசாரிச்சப்போதான் ஃபயர் ஆர்ம்ஸ் ஏர் பிஸ்டல்னு ரெண்டு இருக்கு. ஸோ ஃபயர் ஆர்ம்ஸ்க்குனா கொஞ்சம் ஃபினான்ஷியலா நிறைய ஆகும், அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏர் பிஸ்டல்ன்றப்போ அது கொஞ்சம் எனக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சுன்னொன்னு அதை வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வருதுன்னு ஒரு 3 months ட்ரைனிங் என் கோச் கொடுத்துட்டு எனக்கு பிஸ்டல் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிஸ்டல் கொண்டு போய் பிஸ்டலில் கொஞ்சம் நான் ஷைன் ஆனதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கன் கொண்டு போனார். ஷார்ட் கன்லையும் எனக்கு ஓகே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பிரான்ஸ் வின் பண்ணேன், ஸ்டேட்ல பிரான்ஸ் வின் பண்ணேன் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் அடுத்து நான் அடுத்தடுத்து லெவல் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும் ஷூட்டிங், ஏன்னா மற்றதுல வந்து என்ன ஆனாலும் பண்ணிடுவேன் அப்படின்றது இருக்கும், ஷூட்டிங்ல மட்டும் ஒரு பதட்டம் இருக்கும். நான் வந்து என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் கோச்சுக்கு அப்படியே அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்கும். அதே மாதிரிதான் ப்ராக்டிஸும் பண்ணல, கன் இல்லாதனால ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியல. ஷார்ட் கன் பிஸ்டல் கூட என்னோடது ஓனா இருக்கு, பரவாயில்ல நீ தான் ஆனாலும் குவாலிஃபை ஆனாலும் அடுத்த லெவல் போலனாலும் பரவாயில்ல, நான் ப்ராக்டிஸே பண்ணல. அப்பதான் போய் கன்னே தொடுறேன், சவுத் ஜோன்ல கோல்டு வாங்கினேன் அந்த. ஸோ அது வந்து இத்தனைக்கும் அது மூவிங் டார்கெட் வேற. ஸோ நம்ம கால் பண்ணோம்னா ரெண்டு தட்டு மாதிரி ரெண்டு பறக்கும், அதை வந்து ஷூட் பண்ணணும். அப்படியே டபுள் டபுளா ஷூட் பண்ணோம்னா பின்னாடி எல்லாம் கை தட்டினாங்க. நான் அதுக்கப்புறம் போயிட்டு யாருக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு, உனக்கு தான் தட்டுறாங்க அப்படின்னு, எனக்கு ஏன் தட்டுறாங்க அப்படின்னு, அதுக்கு அது மாதிரி அது நானே ஏதாவது இது பண்ணிட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. என் கோச் வந்து அவ்வளோ கன் மேல வச்சிருக்கிற அந்த லவ் தான் அப்படின்னு. ஸோ அதான் கன்னுக்கு ஸ்பார்க்ஸ்னு பேர் வச்சிருக்கேன் கண்ணுக்கு. ஸோ அது அது வந்து எப்படி நான் வந்து அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு, அது வந்து எனக்கு ஒரு குழந்த இருந்தால் எப்படி பார்த்துக்கணும் அது மாதிரி தான். நான் வந்து அதான் அதுக்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், நான் சாப்பிட்லனாலும் உனக்கு பால் ரொட்டி சோரொட்டி வளர்க்குறேன், கரெக்டாக வந்து சுற்று
1: அடடா அந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க உங்க கண்ணை. சரி, இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு எடுத்திருக்கீங்க பிஸ்டல் ரேஞ்சில்.
0: பிஸ்டலில் வந்து நேஷ்னலில் வந்து டிஸ்ட்ரிக்டில் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். நேஷனல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்கோர் இருக்கு, அது யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெனோன் ஷூட்டர்ன்ற டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நான் எடுத்திருக்கேன்.
1: உங்களுடைய இந்த ஷூட்டிங் கோச்
0: ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று வந்து நல்ல தம்பி சார், இன்னொன்று வந்து உமா மகேஷ். அவங்க தான் வந்து அடுத்தடுத்த லெவல் என்னை போக சொல்லி பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது நான் 10 meters தான் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்து 25 meters 50 meters போக சொல்லி நான் வந்து இது போதும்னு நினச்சா இல்லை உனக்கு அடுத்து இருக்குது நீ பண்ணலாம் அப்படின்னு என்ன தள்ளிகிட்டே இருக்குது அவங்க.
1: கரண்ட்லி நீங்கள் என்ன மாதிரியான பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க?
0: கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வைஸாக இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு அந்த டெய்லி லைஃப் என்னன்றதை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இப்போதைக்கு பிளானாக வச்சுருந்து இப்போ வரைக்கும் 2549 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 5000 ஆக்கணும்.

0: ட்ரை பண்ணலாம்.
1: வெரி குட், வெரி குட்.
0: இதனால தான் நான் இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் வேற யாரும் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க, சவுத் ஜோன் மெடல் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட்டில் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே கோச்சாக இருந்ததுனால அந்த இது வந்து எனக்கு அப்படியே புஷ் ஆகிட்டே இருக்கு. அப்போ தான் தெரிஞ்சு ஓகே கோச்சாக இருக்குது, எங்கள் மாஸ்டர் வந்து எப்படி சில சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, கோச்சாக இருக்கிறது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ரெஃபரியாக இருந்தப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேற மாதிரி இருந்துச்சு. என் பசங்களே வந்து நான் ரெஃபரி பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு வந்து அந்த பவுட்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவங்களே வந்து பண்ணா அப்போ கோச்சுன்ற அந்த இதை வந்து ஏற கட்டி நான் ரெஃபரியா என்ன பண்ணணுமோ அதுதான் நாங்கள் பண்ணணும். கோச்சா இருந்தா இந்த கிக் பண்ணு அந்த கிக் பண்ணு அப்படின்னு நான் பின்னாடில இருந்து கத்துவேன், அந்த எமோஷன்லாம் அங்கே கட்டுப்படுத்திட்டு. ஆனா வெளில வந்து பசங்க கோச்சுப்பான், நீ வந்து கூடவே இல்லை, அவங்க பின்னாடியே என்னால இருக்க முடியாது, வேற எங்கேயாவது போயிட்டாங்கனாலும் அவங்க பின்னாடியே என்னால இருக்க முடியாது. அந்த ரெஃபரிக்கு கோட்டை மாட்டினோன்னே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, போச்சு இவங்க நம்ம கோச்சு கிடையாது, பேசக்கூடாது, இனிமே பேசினா அடி வாங்குவேன். ஆனா பசங்க வந்து அடிச்சாலும் இது பண்ணாலும் நான் தான் இருப்பாங்க. இதுலதான் ஒரு ஒரு இதுவும் கத்துக்கிட்டது. சிலம்பம் கொஞ்சம் தெரியும், ஜிம்னாஸ்டிக்ஸ் கொஞ்சம் தெரியும்.
1: இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா? உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நீங்க பண்ணணும் ஆசைப்படுறீங்க, அதனால சிலம்பம்லாம் கத்துருக்கீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர். பரதநாட்டியம், டான்ஸ்.
0: பரதநாட்டியம் வந்து சின்ன வயசுல பண்ணி அரங்கேற்றம் பண்ணது, என்னோட இதுக்காக கத்துக்கிட்டது. இதெல்லாம் ஒரு பர்பஸ், எனக்காக. இது எனக்காக டான்ஸ்.
1: ஓகே, அப்ப இப்ப அதையும் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா எல்லாருக்கும?
0: டான்ஸ் வந்து இல்ல
1: அருமை. எனக்கு இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு, இப்ப எதுல சேரலாம், எதுல இருக்கலாம், எதுலதான் வந்து நீங்க வந்து ஹோல்டா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க?
0: இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய கத்துக்கணும். ஏன்னா நான் வந்து இப்போ ஒர்க் பண்ற ஃபிட்னஸ் சென்டர்லயே வந்து, ஏன்னா இப்போ வரைக்கும் நான் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லி கொடுக்கும் போது ஒரு என்னோட ரோல் என்னன்னா கார்டியோ இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். ஸோ வந்து கார்டியோ செஷன் நான் எடுக்கும்போது அந்த ஒரு அடல்ட்டுக்கு நான் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க மாறுவாங்க. அவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்கன்றப்போ அவங்களுக்கு நான் ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கணுமோ ஹெல்த்தியாக மாறுவாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன பையனை வந்து நான் ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அடல்ட்டை வந்து ஹெல்த்தியாக இருக்க வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நிறைய விஷயம் ஹெல்த்தியா மாறும், எப்படி இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதெல்லாம் டோட்டலாக கார்டியோ செஷன்ஸ்னால வந்து இது பண்ணலான்றத வந்து நிறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல் மாறுது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுதுன்றப்போ அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றதுனால ஸோ ஓகே முன்ன பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாமா அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அந்த இதையும் என்னால் விட முடியாது, இந்த கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது.
1: எந்த கவுண்ட்?
0: 2549 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தது, அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண அதை நான் விடவே மாட்டேன். நான் வந்து
1: நீங்களும் வளர்ச்சி அடைவீங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.
2: நீங்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு வீராங்கனையும் உடல் திறன் பயிற்சியாளருமான வி. மதுமிதா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
3: 10:56 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பகல் ஒரு மணிக்கு மதுர கீதம் நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 கேட்டு ரசிக்கலாம். 1:45 மாநில செய்திகள்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.
1: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 KHz நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சில சிறையில் சில ராகங்கள் திரைப்பட

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: ஒரு தொழில இருந்து லாபம் வருதான் நஷ்டம் வருதான்றத பாக்குறது முக்கியமா, நம்ம இந்த தொழிலேந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவா வரும், அதாவது லாபகரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழில செலவு அதிகமா இருந்து வரவு கம்மியா இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
2: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: பள்ளத்துல பழகி கிட்டது, தாம்பரத்துல மாலை கிட்டது, மண்ணடிகள் அணைச்சு கிட்டது, அப்படிகள் டோய்
1: ஏண்டா பாட்ட கப்புன்னு நிறுத்திட்டு அடிங்கோடா.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்.
1: குறளமுதம்
2: கல்லாமை 41 அதிகாரம் 10வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: துளசி செடி சாதாரணமா நம்மளோட வீட்லயும் தோட்டத்திலயும் பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். ஆன்மீக ரீதியாவும் மருத்துவ ரீதியாவும் பல விஷயங்கள் இருந்தாலுமே சூழல்னு பார்க்கும்போது அதனுடைய பலன்களை பட்டியலிட்டு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. மூலிகைகளோட ராணி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற துளசிய அரச மூலிகைன்னு சொல்லுவாங்க. எந்த செடிக்கும் இல்லாம இந்த செடிக்கு மட்டும்தாங்க தபால் தலை வெளியிடுற அளவுக்கு. அப்படின்னா இதனோட சிறப்ப என்னன்னு சொல்றது, நாம தினமும் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தியில முக்கிய பங்கா இருக்கக்கூடியது துளசி செடி. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடும் திறன் கொண்டது இது. காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோ ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு மாதிரியான நச்சு வாயுக்களை உறிஞ்சு காத்து சுத்திகரிக்கக்கூடிய இயற்கை தொழிற்சாலையா இருக்கு இந்த துளசி செடிகள். காத்துல ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் மூலக்கூறுகளால ஓசோன் மண்டலத்திற்கு வலு சேர்க்குது இந்த துளசி செடிகள் அப்படின்னு ஆய்வுகள்ல தெரிவிச்சிருக்காங்க. இயற்கையிலேயே கிருமிகளை அழிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனாலயே காத்துல பரவக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ்களை தடுத்து அழிக்கக்கூடியது துளசி. எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அதாவது மின்காந்த கதிர்வீச்சுகளை உள்வாங்கி அதனுடைய பாதிப்பை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு நவீன கால ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த செடியில இருந்து வரக்கூடிய நறுமணம் மன அழுத்தத்தை குறைச்சு நிம்மதி சூழலை உருவாக்குமா. நிலத்தடி நீரை சுத்திகரிச்சு மண் பலத்தையும் பாதுகாக்கிறது இந்த துளசி செடிகள்னு சொல்றாங்க. உடலுக்கும் மனதுக்கும் சூழலுக்கும் நன்மை தரக்கூடிய துளசி வளர சூரிய ஒளியோட குறைஞ்ச அளவு ஈரப்பதமான மண் இருந்தாலே போதுமா. சூழலுக்கு மகத்துவமான மூலிகைகளையும் வளர்க்கலாமே.
3: உன்னை துளசி செடியை சுற்றி வந்தேனே, கண்ணால் பார்த்து பார்த்து வெற்றி கண்டேனே.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

12:10. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள். முதலில் டாக்டர் கே. யாமினி கிருஷ்ணா அவர்களின் பாடல்.

நிறைவாக டாக்டர் ஆர் எஸ் வித்யா, ஆர் எஸ் சுதா ஆகியோரின் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராம்குமார் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 936 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது இன்றைய சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள் கேட்டோம்.
1: தேசிய கல்வி

0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது

ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச்சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார்.
உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியா

வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மையினை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கருப்பு வெள்ளை காலத்து கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் காதோரம் வந்து சேர்க்கிறது மதுர கீதம்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: மதுர கீதம் நிகழ்ச்சியில கடந்த கால ஞாபகங்களுக்குள்ள நம்ம நினைவுகள் கேட்டு நினைச்சிருக்கோம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலிட வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் கேட்டிருக்கோம்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவன்

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: கோடை வெயிலுக்கு இதமாய் மனம் மயக்கும் கருப்பு வெள்ளை கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: வெயில் நேரத்து பழச்சாறு, மழை நேரத்து சூடான பலகாரம், எல்லாமும் எனக்கு பாடல்கள் தான் எனும் நேயர்களுக்காக திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம்

மனமயக்கும் இனிய பாடல்கள் கேட்டணிஞ்சிருக்கும் மதுரகீதம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: अपने घर। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: மதுரை கீதம் கேட்டு நினைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் 936 கிலோ ஹெர்ட்ஸோட நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.
2: கண்ணே உன் கண்கள்

கேட பாடலோடு நிறைவு பெற்றது மதுர கீதம். மீண்டும் கருப்பு வெள்ளை கானங்கள் நாளை மதியம் 1 மணிக்கு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிக்கா தலைவர்

திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவைக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லிக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவேக்காவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவேக்கா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவைக் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவேக்கா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இத்தினத்தையொட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்புப் படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது.
காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000க்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது.

0: கூறியுள்ளது. இதன் மூலம் 36 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1129 லட்சம் மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழிற்சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன்குளத்துடன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன்குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்குவங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7வது நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் ஒல்லிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாபேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாபேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் அதற்கான தீர்வுகளும். உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி. பிரபாகரன் அவர்கள்.
1: கால்நடை வளர்ப்பவர்கள் அதிகமா சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினப்பிடிக்காம ரொம்ப நாளா இருக்கிறது. ரெண்டு வகையா பிரிக்கலாம், நிரந்தர மலட்டுத்தன்மை இல்ல தற்காலிக மலட்டுத்தன்மை. இந்த நிரந்தர மலட்டுத்தன்மை என்பது கறவை மாட்டுல சில மாடுகள் குறைக்கையிலேயே வந்து மரபணுக்கள் குறைபாடுகள்னால பர்மனண்டா சினப்பிடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால பர்மனண்டா மலட்டுத்தன்மை அதிகமா வரும். இதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறது. சில இதில் வந்து சூலகம் கருமுட்டை அதில் தான் இருக்கும். அந்த சூலகம் ரெண்டுக்கு பதிலாக ஒரே ஒரு சூலகம் இருக்கும். அதனால் உற்பத்தி ஆகிற கருமுட்டை ஒரே ஒரு சூலகத்திலேருந்து வர்றதுனால மாடு கரு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் கருப்பை வாயின்னு சொல்லுவோம். எல்லா மாட்டிலையும் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். பட் சில மாட்டில் பிறவி குறைபாடுனால ரெண்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி மாட்டிலையும் மலட்டுத்தன்மை வர்றதுக்கான அதிகமான காரணங்கள் இருக்கும். இது இல்லாமல் கருப்பை நுழைவாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யோனி, அந்த இடத்துல வந்து சில சமயம் பர்சிஸ்டன்ட் ஹைமன் அப்படிம்பாங்க, கன்னித்தன்மைக்கான உறுப்பு. சில சமயம் அப்படியே பர்மனண்டாகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் எதில் அதிகமாக காணப்படும் அப்படின்னா கெடேரியில தான் அதிகமாக இருக்கும். முற்காலத்திலலாம் வந்து காளையோட சேர்க்கையில் அந்த கன்னித்தன்மை உடஞ்சி இனவிருத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து செயற்கை முறை கருவூட்டல் செய்யும் பொழுதும் சில சமயம் கன்னித்தன்மை திரை வந்து உடையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலையும் நம்ம அந்த ஏஐ கன்னு சொல்லுவோம், செயற்கை முறை கருவூட்டல் கன்னு, அதை உள்ளுக்கு பாஸ் ஆகாமல் சிரமப்பட்டு சினப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. லட்சத்தில் ஒரு மாடு ரெண்டு மாடு அது மாதிரி தான் வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நிரந்தரமாக மாட்டுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் வந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட்டு ஒரு கன்னுனாச்சும் போடணும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மாட்டோட சினைகாலம் 270 நாள் பசு மாட்டுக்கு, எரும மாட்டுக்கு 300 நாட்கள், முன்ன பின்ன 10 நாள் ஆகும். ஆக வருஷத்துக்கு 12 மாசத்துலனா பசு மாட்டுக்கு 9 மாசம், எரும மாட்டுக்கு 10 மாசம். ஆக வருஷத்துக்கு 12 மாசம்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணு நம்ம கண்டிப்பா எடுத்தாதான் பண்ணையை வந்து லாபகரமா நடத்த முடியும். கண்ணு போட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 60 நாளுக்குள்ள பசு மாட்டை கருவூட்டலுக்கு உட்படுத்தணும். அப்பதான் வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணை எடுக்கணும். இது இல்லாம கண்ணுக்குட்டியில இருந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி பிறந்த உடனே நம்மளுக்கு உடனே சீம்பால் கொடுக்கணும். சீம்பால் கொடுத்தாதான் கறவை மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சீம்பாலில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதனால கண்ணுக்குட்டி நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா வளரும். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல திடமான கண்ணுக்குட்டியாக கிடைக்கும். கண்ணுக்குட்டி பிறந்த உடனே எப்போ வந்து வயசுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசுமாடு எறும்பு மாடு எதாக இருந்தாலுமே சரி பழமொழியாக சொல்லுவோம், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்ட்டு. அது அம்மாவோட அந்த இடையில 3-2 பகுதி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கிலோ தாய் இருக்குது அப்படின்னா ஒரு 200-225 கிலோ வந்தது அப்படின்னா அந்த கிடேரி கண்ணு வந்து பருவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பருவம் வரையில நம்ம வந்து இனவருத்திக்கு உட்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கால்நடை மருத்துவரை அணுகி கர்ப்பப்பை நல்லா வளர்ந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதோட வளர்ச்சி எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தீவனத்தை நோக்கி இருக்கு. தீவனம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கற்பை வளர்ச்சிக்கும் உடம்பு வளர்ச்சிக்கும் புரோட்டீன் அப்புறம் வந்து எரிசக்தி கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம தாது உப்புகள், இது இல்லாம வந்து விட்டமின் சொல்லுவோம். இதை வந்து சரியான விதத்துல கொடுத்தோம்னா நம்ம நாட்டு கடையரிகள்லாம் வந்து கொஞ்சம் நாளாகும். பட் கலப்பின கடையரிகள்லாம் 12 மாசம் இல்ல அப்படின்னா 16 மாசம் 18 மாசத்துலயே பருவத்துக்கு வந்துடும். பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்நடை மருத்துவர் அணுகி கருப்பை உறுப்புகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் காலைக்கோ இல்ல செயற்கை முறைக்கு உட்படுத்தினா சினைப்பருவு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கல்நடை மருத்துவரோட எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டு போனாதான் நம்ம இந்த நிரந்தர மலட்டுத்தன்மைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த குறைபாடுகள்லாம் இருக்கா இல்லையா, மாடு வந்து கரெக்டாக பருவத்துக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஆக கால்நடை மருத்துவருக்கு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உணவு விகிதத்தில் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் 18-21 நாளுக்கு ஒரு தடவை மாடு சினைப்பருவம் வருதா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு கருவூட்டலுக்கு உட்படுத்தணும். மெயினாக பிரச்சனை எதில் வருது அப்படின்னா ஒரு 18-21 நாளைக்கு ஒரு தடவை மாடு பருவத்துக்கு வருதா இல்லையாங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பழைய காலத்து ஆளுங்க மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாடு பருவத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. மாடு பருவத்துக்கு எப்போ வரும், 18-21 நாளைக்கு ஒரு தடவை வரும். ஆக நம்ம அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தேவையில்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த 20 நாளைக்கு ஒரு தடவை நம்ம காலையில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இல்லை சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டெய்லி நம்ம மாட்டை வாட்ச் பண்ணோம்னா மாடு பருவத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பால் கறக்கிறவங்களே சொல்லிடுவாங்க மாடு வந்து பருவத்தில் இருக்குது. அதிகமாக வந்து எல்லா மாட்டிலையும் எல்லா அறிகுறிகளையும் தென்படாது. பட் ரொம்ப முக்கியம் இந்த எரும மாட்டில் வந்து பார்த்தீங்க

அப்படின்னா பரு அறிகுறிகள் ரொம்ப கம்மியாக காமிக்கும். அதனால எருமை மாட்டுக்கு வந்து அதிகமான நேரத்தை செலவிட்டு பருவத்தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கருவூட்டலுக்கு உட்படுத்தணும். கருவூட்டல் உட்படுத்துறதுலேயே வந்து சார் எத்தனை நாளைக்கு நீங்கள் பருவத்தில் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, சாதாரணமாக கறவை மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்கு தான் பருவத்துக்கு இருக்கும். நம்ம அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் செயற்கை முறை கருவூட்டல் செய்யணும். செயற்கை முறை கருவூட்டல்னால நம்ம நிறைய நோய்களை வந்து தடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1950 நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 75 வருஷமாக நாட்டில் வந்து செயற்கை முறை கருவூட்டல் நடந்துகிட்டு இருக்கு. இது மூலயமா நம்ம இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமாக தடுத்துருக்கோம். இதனால் செயற்கை முறை கருவூட்டல் செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் சொல்கிறேன்னா, செயற்கை முறை கருவூட்டல் விந்தணு வந்து சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொல்லுவோம், உயர்ந்தர காளைகள்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட விந்தணு. அதனால் வந்து அதை கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா மாடு சென பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக சில பேர் வந்து சொல்கிறாங்க, சார் மாடு வந்து ஒரு நாளைக்கு பருவத்தில் இருக்குது, சில நாள் ரெண்டு நாள் பருவத்தில் இருக்குது, ரெண்டாவது நாள் சனவூசி போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ சனவூசி போடணும் அப்படின்னா, மாடு பருவத்தை ஆரம்பித்த 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சனவூசி போடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கருமுட்டை எப்போ வெடிக்கும் அப்படின்னா, பருவம் முடிஞ்சு 12 மணி நேரம் கழித்து தான் வந்து கருமுட்டை வெடிக்கும். அப்போ வந்து நம்ம செலுத்துகிற விந்தணுவும் அந்த கருமுட்டையும் ரெண்டு உயிரோடு இருந்தால் தான் கரெக்டான விதத்தில் கரு கூடும். அப்போ தான் மாடு சென பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரு கூடிடுச்சு ஆனால் இறந்து போயிடுது. இது எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மாடு வந்து 18-21 நாளைக்கு ஒரு தடவை வரும். ஆனால் இந்த மாதிரி மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு 25-30-40 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வரும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. இதுக்கு என்னென்ன காரணங்கள்னால வரமாட்டேங்குது அப்படின்னா, கூடின கரு வந்து கருப்பையில் சூழ்நிலை சரியில்லாதனால இறந்து விடுறது. இதுக்கு நிறைய காரணங்களாக இருக்கலாம், தொற்று நோயாக இருக்கலாம், தீவன பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் அந்த கணநீரோட குறைபாடாக இருந்தாலுமே இதுக்கான காரணங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க என்னென்னு கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சையை வந்து செய்வாங்க. அடுத்தது வந்து பருவத்துக்கே வராமல் இருக்கிறது, கடைகறியாக இருந்தாலும் சரி கண்ணு போட்ட மாடாக இருந்தாலும் பருவத்துக்கே வராது. இதுக்கு என்ன மெயின் காரணம், தீவன பற்றாக்குறை தான். அடுத்தது சூலகத்தில் கட்டி, இந்த கட்டி வந்து எதனால் வருது அப்படின்னா, இந்த கருமுட்டை வெடிக்காமல் அது அப்படியே இருந்து அதோட கணநீரோட அளவு அதிகமாகி அது வந்து கட்டியாக வளர்ந்து அப்படியே இருக்கிறது. இதனால் வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று வந்து பாலிகுலர் சிஸ்டம்பாங்க, ரெண்டாவது வந்து லூட்டியல் சிஸ்டம்பாங்க. இது வந்து ரெண்டு வகை கட்டி இருக்கு. இது எந்த வகைன்னு சொல்லி நீங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட அணுகி அதுக்கு தான தகுந்த சிகிச்சையை செஞ்சீங்கன்னா கருமுட்டிக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாலிகுலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 18-21 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வரும் ரெகுலராக. பட் இந்த மாதிரி வகையான மாட்டில் நீங்கள் மாடு பருவத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை வரும், 6 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலும் அப்படியே 2-3-4 நாள் அப்படியே பருவத்திலேயே இருக்கும். இப்போ அந்த மாதிரி மாடெல்லாம் வந்து இந்த வகையை சார்ந்தது. இன்னொரு வகை சொன்னார் இல்லையா, லூட்டியல் சிஸ்டம் அப்படின்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு பருவத்துக்கே வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா காளமாடு மாதிரி நல்லா சதையெல்லாம் ஏறி போய் நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்கும். இந்த வகையான மாடுகள்லாம் இந்த லூட்டியல் சிஸ்டம் வகையை சேர்ந்தது. இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் சரியான கணநீர் சிகிச்சையை கொடுத்தீங்க அப்படின்னா மாடு பருவத்துக்கு வந்து நமக்கு சரியான நேரத்தில் செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சினப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சார் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க செயற்கை முறை கருவூட்டல், அதில் எங்களுக்கு எதாவது டவுட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம செயற்கை முறை கருவூட்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காலையிலேருந்து நம்ம ஒரு விந்தணுவை எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம தரவாக நல்லா செக் பண்ணிட்டு எந்த நோய் இல்லாமல் உடம்புல எந்த குறைபாடும் இல்லாமல் விந்தணுக்கள் வந்து நல்ல முன்னோக்கி செல்லக்கூடிய ஆரோக்கியமான விந்தணுக்கள் உள்ள காலையிலிருந்து மட்டும்தான் செயற்கை முறை கருவூட்டலுக்கான விந்துவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம -186°C சேமித்து வைக்கிறோம். அதனால் அந்த காலை மாட்டிலேருந்து வரக்கூடிய நோய்களுக்கு 99% வந்து நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு மெயினாக கவனிக்க வேண்டிய

வேண்டியது வந்து பெண் மாடுகள்ல இருந்து தான் நோய் இருக்கா இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால அந்த விந்தணு இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த விந்தணுகள்ல ஏதாச்சும் குறைபாடு இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம விந்தணு நிலையத்திலேயே வந்து உற்பத்தி நிலையத்திலேயே வந்து சரி செஞ்சிருவாங்க. பட் 1 or 2 ஏதாச்சும் வந்தது அப்படின்னா, இதெல்லாம் டவுட் இருக்கு அப்படின்னா கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எதுவும் குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி விந்தணுக்கள் வந்து நம்ம செயற்கை முறை கருவூட்டலுக்கு உட்படுத்தாமல் இருந்தால் அதன் மூலியமா வரக்கூடிய மல்ட்டுத்தன்மையை நம்ம தவிர்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு அயற்சின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து மலட்டத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை எப்படி சார் குறைக்கணும் அப்படின்னா, சம்மர் ஸ்ட்ரெஸ் விண்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், கோடை காலத்தில் வந்து மாடுகளுக்கு சரியான விதத்தில் உடல் வெப்பத்தை வந்து குறைக்கணும். அடிக்கடி வந்து பண்ணையில் தண்ணி தெளிக்கிறது, மாட்டை காலையிலையும் மாலையிலையும் குளிப்பாட்டுறது, சரியான விதத்தில் நீர் எப்போதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சம்மரில் வர்ற அயற்சியை வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி விண்டர்லையும் அநேகமாக வந்து இந்த எருமை மாடுகளில் வந்து சில சமயம் வந்து ரொம்ப குளிர்காலங்களில் வந்து உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் மாதிரி திரவத்தை வந்து நம்ம தேய்ச்சி வச்சோம்னா அந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த அயற்சியை தடுக்க முடியும். அதே மாதிரி அந்த கொட்டகையை வந்து கொஞ்சம் சரியான டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அது மூலியமாக வர அயற்சியை குறைக்கலாம். இது இல்லாமல் இந்த நோய்கள் இந்த டியூபர்குலோசிஸ், புருசுலோசிஸ் அண்டு ஐபிஆர்டின்னு சொல்லுவாங்க, அண்டு டிபி, ஜோன்ஸ் டிசீஸ், பாக்டீரியா அண்டு வைரஸ் நிறைய நோய்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய லெவலில் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம கால்நடை மருத்துவர் அணுகி ரத்த பரிசோதனை செஞ்சோம்னா நம்ம பண்ணையில் அந்த நோய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சையை அளித்தோம்னா அது மூலியமாக ஏற்படக்கூடிய மலட்டத்தன்மையை நம்ம குறைக்க முடியும். சில நோய்கள் வந்து நிரந்தர மலட்டத்தன்மையை ஏற்படுத்தும், பட் சில நோய்கள் தற்காலிக மலட்டத்தன்மை ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் இந்த நோய்கள் எல்லாமே சில நோய்கள் வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால இல்ல தாயிலிருந்து குழந்தைக்கு போறதுனால, பசுமாட்டில இருந்து கண்ணுக்குட்டிக்கு போறதுனால இந்த நோய்கள்லாம் இருந்தா மாடுகளை பண்ணையிலிருந்து நம்ம அப்புறப்படுத்துவது நல்லது. இது மூலியமா நம்ம இந்த நோய்களை அடுத்த மாட்டுக்கு பரவுவதை தடுக்கிறது இல்லாம இதனால பண்ணையில் ஏற்படக்கூடிய லாஸ் நம்மளால தடுக்க முடியும். அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் லேட்டஸ்டா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் புரோட்டோகால் அப்படிம்பாங்க, பருவ ஒருங்கிணைப்பு, திரும்ப திரும்ப பருவத்துக்கு வர்றது, பருவத்துக்கு வராமையே இருக்கிறது, இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நான் என்ன சார் பண்றது, என்னால மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன், இப்போ இது சயின்டிபிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணநீர் சிகிச்சை, புரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற கணநீர் வச்சு நம்ம பருவ ஒருங்கிணைப்பு செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாடு பருவத்துக்கு வரவுதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது இல்லை, ஒரு ஃபிக்ஸட் டைம் இன்செமினேஷன் பாங்க, மாடு கரெக்டான பருவத்துக்கு டைமுக்கு வர வச்சு நம்ம டைம்ல செயற்கை முறை கருவூட்டல் செய்யறதுனால கரு கூடாம போறத வாய்ப்புகளை வந்து நம்ம குறைக்க முடியும். இதனால இதுல வந்து கணம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால சில சமயம் மலட்டுத்தன்மையான காரணங்களை குறைக்கலாம். இது இல்லாம புரோஜெஸ்ட்ரான் சொல்லி ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷனாகவும் இருக்கு, யோனியில வைக்கிற மாதிரியும் இருக்குது, சில காதுல வைக்கிற மாதிரி இருக்கு, எது முறையா இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு, அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கால்நடை மருத்துவர் அணுகி அந்த சிகிச்சை முறையும் பயன்படுத்தினா கரு சினப்பிடிக்கும் தன்மையை அதிகப்படுத்தலாம். இது இல்லாம இப்ப வந்து அதிகமான ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டை மாற்றம், திரும்ப திரும்ப சினைக்கு வரும் மாட்டில் ஒரு பிரச்சனை, கரு கூடுது, கரு கூடுனதுக்கு அப்புறமும் கரு இறந்துருது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த கருமுட்டை மாற்றம், சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கிற ஒரு கறவை மாட்டில் இருந்து ஒரு கருமுட்டையை எடுத்து நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சு அதை கரு கூட வச்சு ஒரு 7வது நாள் உற்பத்தி குறைவான இருக்கிற நாட்டு மாட்டிலேயோ இல்லை கலப்பின கன்றுலையோ வந்து அதை அப்படியே அந்த கருவையே வந்து கருமாற்றம் அடுத்த மாட்டுக்கு மாத்திடுவோம். இந்த டெக்னாலஜி இப்போ வந்து ரொம்ப காமனாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் இது கொஞ்சம் செலவு அதிகம்னாலும் பண்ணைய அளவில் இருக்கிறவங்க இதை வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணால் இதுலேயும் வந்து நம்ம அதிகமான பலனை பெற முடியும். இது இல்லாமல் இப்போ வந்து முக்கியமான ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன சொல்றாங்கன்னா செக்ஸ் சார்ட்டட் செமன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஆண் பெண் பிறக்கிறதுக்கு வந்து 2 குரோமோசோம் இருக்கு, எக்ஸ் அண்டு ஒய். இதுல வந்து செக்ஸ் சார்ட்டட் செமன் நம்ம வந்து இந்த கறவை மாடுகள்ல எது யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆண் கண்ணுக்குட்டி பிறக்கிறத தவிர்த்துட்டு வெறும் பெண் கண்ணுக்குட்டியா பிறக்கிறதுக்கான விந்துவை மட்டும் தனியா சேமிச்சு வச்சு அதை வந்து செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சு அது மூலியமா 90-95% பெண் கன்றுவே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. இதுதான் வந்து செக்ஸ் சார்ட்டட் செமன். இது மூலியமா நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சாலும் பெண் கறவை மாடுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அது மூலியமாவும் நம்ம மலட்டுத்தன்மையை குறைக்கலாம். மாடுகளின் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களும் அதுல என்னென்ன பண்ணணும் அதுக்கான தீர்வுகளும் நான் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா என்னுடைய தொலைபேசி எண் 9443106883 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: இதுவரை கறவை மாடுகளில் ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்தும் அதற்கான தீர்வுகளையும் வழங்கினார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்களை பாடுகின்றனர் வளப்பக்குடி வீரசங்கர் குழுவினர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

கண்ணாலங்கட்டிக்கிட்டால் லேல குயிலே, கண்ணாலங்கட்டிக்கிட்டால் லேல குயிலே, ஒன்று ரெண்டு பேத்துக்கனால் லேல குயிலே, பிள்ளைய ஒன்று ரெண்டு பேத்துக்கனால்.

மாகாளி மதுர வீரே வீரமல சாம்புவானா, மாகாளி மதுர வீரே வீரமல சாம்புவானா. பெரியக்கா தவசு மணி அல்லேல குயிலே, பெரியக்கா தவசு மணி அல்லேல குயிலே. பெருந்துணையாயிருப்பாங்க அடி அல்லேல குயிலே, நமக்கு பெருந்துணையாயிருப்பாங்க.

0: வையகமே ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்பது சான்றோர் வாக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலகத்தை தனது உள்ளத்துக்குள் வளைத்து கொண்டவர்கள் தமிழர்கள். மனிதன் கண்ட அமைப்புகள் பலவற்றில் சிறந்தது குடும்பமே. அதில் உறவுகளை எப்படி பேண வேண்டும் என்று இந்த பாடல் கூறுகிறது.
1: செவ்வந்தி பூச்சரமே சிட்டான சிட்டழகே, சேலை கட்டி வந்த நல்ல தஞ்சாவூர் தேரழகே, சேலை கட்டி வந்த நல்ல தஞ்சாவூர் தேரழகே, கோபமெல்லாம் மறந்து நீ

குடும்பத்தை நடத்திக்கணும், கொடுப்பதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கணும், கொஞ்சத்திலும் கொஞ்சமா நீ சேமிக்க தெரிஞ்சுக்கணும், கொஞ்சத்திலும் கொஞ்சமா நீ சேமிக்க தெரிஞ்சுக்கணும், சிக்கனமா இருந்து வாழ்க்கை நடத்திட வேணும், கொண்ட பக்தியத்தில் லட்சி காண உழைச்சிட வேணும், சிக்கனமா இருந்து வாழ்க்கை நடத்திட வேணும், கொண்ட லட்சியத்தில் வெற்றி காண

நம்மை நாமே புரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும், உண்மையான அன்போட உசுறு ஊடலாய் இருந்திடணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே கெட்டு போவதில்லை, ஒரு செட்டு ஜோடி போல நாம சேர்ந்திருப்போவா உள்ளே. விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே கெட்டு போவதில்லை, ஒரு செட்டு ஜோடி போல நாம சேர்ந்திருப்போவாடி.

0: சிட்டி பூச்சரமே சிட்டான சிட்டழகே, சேலகட்டி வந்த நல்ல தஞ்சாவூர் தேரழகே.
1: திருவரங்க பெரிய கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், வயலூர் முருகன், திருச்சி மலைக்கோட்டை, திருவானைக்கா ஆகிய கோயில்களை நமக்கு சுற்றி காட்டுகிறது இந்த பாடல். அதோடு அவர்களுடைய விருப்பத்தையும் நமக்கு தெரிவிக்கின்றது.
0: கண்ணுக்குள்ள காந்தம் வச்சு என்னை இழுக்கும் பொண்ணே, சின்னமணி பூங்குயிலே வாடி நீ வாடி புள்ள, சேர்ந்து நாம கோயில்

வச்சேன் உன் மேலே, ஆசை வச்சேன் உன் மேலே, அன்பு கொண்டே வாசே முல்லே. ஆசை வச்சேன் உன் மேலே, அன்பு கொண்டே வாசே முல்லே. நேசங்கொள்ளவே நுமடி நித்திலமே பொங்குயிலே, நேசங்கொள்ளவே நுமடி நித்திலமே பொங்குயிலே, நெஞ்சிலிடம் வே நுமடி.

0: மல்லியப்பு சூடிகிட்டு மயக்கி சொடுக்கும் மாமையிலே, மல்லியப்பு சூடிகிட்டு மயக்கி சொடுக்கும் மாமையிலே, மாமே எனக்காகத்தான் மனசை திறந்து காட்டுக்குள்ளே, மாமே எனக்காகத்தான் மனசை திறந்து காட்டுக்குள்ளே.
1: திருவாயலூர் முருகனையும் திருச்சி மலை கோட்டையும், திருவாயலூர் முருகனையும் திருச்சி மலை கோட்டையும், திருவானை காவ போய் தென்னிட்டு கும்பிடுவோம், வருஷம் ஒண்ணு முடிய முன்னே தம்பதியாயிடுவோம், திருவானை காவ போய் தென்னிட்டு கும்பிடுவோம், வருஷம் ஒண்ணு முடிய

உள்ள பனைமரம், தென்னங்கோலை தோரணங்கள், மாவிளை தோரணங்கள், ஈச்சங்குலை, வாழைத்தோப்பு, மாந்தோட்டம் என இவர்கள் ஊரின் வளத்தையும் இவர்கள் காதலின் செழுமையையும் இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்ளலாம்.

0: புறா, விலங்குகள், காற்று, மனிதன் என பல தூதுகள் இருந்த போதும் இந்த பாடலின் மூலமாக இவர்கள் விடுகின்ற தூது சற்று வித்தியாசமானது.
1: ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசா பூசேலே கறி, ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசா பூசேலே கறி, காதோரம் கொண்டக்காரி கண்ணம்மா, நீ கஞ்சாடை காட்டுவதேன் சொல்லம்மா, நீ கஞ்சாடை காட்டுவதேன் சொல்லம்மா.

சரி பழகி மைகோட்டு கண்ணழகி செல்லுமா, மைகோட்டு கண்ணழகி செல்லுமா, உன்னை மறக்க மனம் ஒன்று மறக்க.

சின்ன சிட்டி, வரப்போற வாழ நட்டு காத்திருந்த சின்ன சிட்டி, காலங்கடந்து போகுதடி செல்லம்மா, காலங்கடந்து போகுதடி செல்லம்மா, உன் கனிவான பதிலை சொல்லவே.

தழைஞ்சிருச்சு, கண்ணு கண்ணு தழைஞ்சிருச்சு, காதலும் தான் தழைஞ்சிருச்சு, கண்ணை பல வருஷமாக பொருத்தமா, கண்ணை பல வருஷமாக பொருத்தமா, நாம உன்னோடு நான் கலந்த சுகம் மறக்குமா, நாம உன்னோடு நான் கலந்த

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்களை நமக்காக பாடிச் சென்றனர் வளப்பக்குடி வீரசங்கர் குழுவினர்.

0: கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: Amen.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
3: நேரம் 3:18 போகுதுங்க. இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்றைக்கி 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அடா, இது எங்களுக்கு தெரியாதாப்பா அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா திரும்ப இன்றைக்கி நேரலையில் நாமளே பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி. எப்பவும் போல் தொட்டுவாங்க 0-4-3-1-246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான பழக்கமான நேயர்களுக்காக 246-102-1. திருச்சியின் முன்னணிப்பு எண் 0-4-3-1. இரவு இசை இனிமை இன்னைக்கு 8:00 நேரலை நிகழ்ச்சியாக உங்களோட விருப்பங்களில் 80-90களிலிருந்து வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.

இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த இரண்டு பத்திரிகையாளர்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களும் கூட இந்தியாவுக்கு அப்படியான ஒரு சர்வதேச அங்கீகாரத்தினால பெருமை தேடி தந்திருக்காங்க. அவங்க பேர் கிருதி கே காரந்த். இவங்க 2026 ஆண்டுக்கான

நேஷ்னல் ஜியாகிரபிக் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த சர்வதேச விருதை வென்றிருக்காங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் இந்த கிருத்திகே காரந்த் அவர்கள் தான். இவங்க வந்து ஒரு வன உயிரின ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மனித விலங்குகள் அப்புறம் வந்து காட்டுயிர் வகைகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துறையில் இவங்க ஆராய்ச்சிகள் தொடங்குது. இவங்க வந்து இந்தியா முழுக்க பல அழிந்து வரும் உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த சர்வதேச விருது கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம இந்தியாவில் காட்டு உயிர்கள் மேலான ஒரு வெளிச்சத்தையும் கூட கூட்டியிருக்கு. இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்களாமே, இவங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை மாதிரி எல்லோரும் அவங்கள திரும்பி பார்க்குறோம். அதன் மூலமாக நம்மளும் வந்து விழிப்புணர்வை பெறுறோம். இப்படி சர்வதேச அங்கீகாரத்தை தான் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கும் பெருமை தேடி தந்து நம்மளையும் கூட இப்போது இந்த இயற்கை பற்றியும் வன

கொடுத்துருக்காங்களாமே, இவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை மாதிரி எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்குறோம். அதன் மூலமாக நம்மளும் வந்து விழிப்புணர்வை பெறுறோம். இப்படி சர்வதேச அங்கீகாரத்தை தான் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கும் பெருமை தேடி தந்து நம்மளையும் கூட இப்போது இந்த இயற்கை பற்றியும் வன உயிர்கள் பற்றியும் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச கிருத்திகே காரந்த் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இப்படி பெருமை தேடித்தர இளைஞர்கள் இந்தியர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போது இந்த இசைத்தூரில் பாடலை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம் இந்த நாளை.

0: சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல் cool.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மாநனீய பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ சந்தேஷ்.
3: சிக்ஷா கி ஜீவன் மே பி ஜரூரத் ஹை, சமாஜ் ஜீவன் மே பி ஜரூரத் ஹை. इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
4: चुड़ चुड़ सुपर कूल स्टाइल सारदा साड़ेयोड़ा समर फुल्ला कूल
5: जिल जिल समर कूल कूल शॉपिंग तिरची सारदास.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.

நேரம் 3:32 ஆயாச்சுங்க. இன்றைக்கி 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாமே பங்கேற்று அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறாங்க. 80-90 காலகட்டத்திலிருந்து. ஆமாம் நேயர்களே, 0-4-3-1-246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற நம்மளோட வழக்கமான இந்த எண்களை தொட்டு வந்து நீங்கள் 80-90 வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம் இன்று 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில. இப்போது 3:33 ஆயிடுச்சு. ஒரு பாதி நிகழ்ச்சியில் நம்ம தகவல்கள் மட்டுமே கேட்டு இருந்தோம். இப்போது நேர்களோட விமர்சனம் என்ன அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நேற்றைய நிகழ்ச்சிகளை பற்றின பாராட்டு கடிதங்களை இப்போ நம்ம படிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா இந்த கடிதத்தை, இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. நேற்று மதியம் 3:00 இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டேன். தகவல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாடல்கள் இனிமை. நேயர்களோட வண்ண மணல்களை இனிய குரலில் தெளிவாக வாசித்த தரணி மேடம் அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 4:00 வந்த வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி சூப்பர். 5:00 வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. இந்த படத்திலிருந்தெல்லாம் பாடல்கள் வந்துச்சு, இனிமையோ இனிமை அப்படின்னு சொல்லிட்டு 4 பாடல்களை குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. 1 மணி நேரம் போனதே தெரியல. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள். 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 10:00 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் காலத்தை கடந்து நிற்கும் பாடல்கள் இனிமை. சுரேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். திருச்சி வானொலிக்கு எங்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா. இன்றைக்கி காலையில் நிகழ்ச்சிகளையும் கூட பாராட்டி எழுதியிருக்காங்க மின்னஞ்சல். காலையில் 9:00 வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர்கே வினோத் கண்ணா ஐயா அவர்கள் சிறுநீர ஆரோக்கியத்திற்கு நிறைய தகவல்களை பயனுள்ளதாக வழங்கி எங்களுக்கு ஆலோசனைகளை தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் நேர்காணல் செஞ்ச முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10:00 வந்த போடு ஆட்டம்போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கஜினி ஆதவன் இந்த பாடல்களும் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய மனோஜ்கிரன் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: गीतांजलि मेडिकल सेंटर 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: மாநனீய பிரதானமந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ சந்தேஷ்.
2: சிக்ஷா கி ஜீவன் மே பி ஜரூரத் ஹை, சமாஜ் ஜீவன் மே பி ஜரூரத் ஹை, இஸ்கோ அண்டர் எஸ்டிமேட் நஹி கர்னா சாஹியே.
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।

0: திருச்சி சாரதாஸ்.
1: நேரம் 3:40 ஆயாச்சுங்க. இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டடைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களோட மின்னஞ்சல் கடிதங்கள் இந்த பாதையில். இப்போ அடுத்த கடிதம், மின்னஞ்சல் கடிதம் கதிரவன் வசந்தி அவர்களிடமிருந்து அரியலூர் வாரியங்காவலிருந்து இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்காங்க. 6ஆம் தேதி அதாவது நேற்று இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், மின்னஞ்சல் கடிதங்கள் ரொம்ப அழகாக வாசித்தாங்க தரணி அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்களும் சிறப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அரியலூர் வாரியங்காவிலிருந்து கதிரவன் வசந்தி. அடுத்த மின்னஞ்சல் திருச்சி குமரநகர் லக்ஷ்மி அம்மாக்கிட்டிருந்து, 6ஆம் தேதி அன்று நேற்று ஒளிபரப்பான இசைத்துறல் நிகழ்ச்சியில் பாடல்கள் தெரிவு தூள், அடுத்து என்ன பாடலை வழங்க போகிறாங்க தரணி அப்படிங்கிற ஆர்வம் கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் 2-3 வரிசைப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே அசத்தல் ரகம். காற்று மாசு இல்லாமல் இருக்க வாகன மாசை நாம் கட்டுப்படுத்தணும், அதுக்கான அந்த சான்றிதழை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வாகனங்களை பாதுகாப்பாக இயக்கணும் மாதிரியான தகவல்கள்லாம் சொன்னாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் தரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில் தன்னோட அழகான குரல்லையும் அற்புதமான கவிதை வரிகளோடையும் நிகழ்ச்சியை தொடுத்து வழங்கின சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னும், பாடல்கள் தெரிவு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, 1 மணி நேரம் என்னை வானொலியோட கட்டி போட்டது அந்த நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சிங்க அப்படின்னு எழுதி போயிருக்காங்க. அப்புறம் பாடல்கள் ஒன்றொன்றையும் பட்டியலிட்டிருக்காங்க. தன்னோட சிறு வயது டீனேஜ் காலத்துக்கு அந்த பாடல்கள் அழைச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தத்தில் 1 மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணி திருச்சி மற்றும் எல்லாம் சுரேஷ் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா லக்ஷ்மி அம்மா குமரநகர்லேருந்து இன்னொரு மின்னஞ்சலையும் கூட அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிகளை பாராட்டி, இன்றைக்கி மங்கையரோட நிகழ்ச்சியில் தம்பி மனோஜ் வந்து கோடை காலத்தை சமாளிக்க அழகான டிப்ஸ் கொடுத்தாங்க. 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அடுப்படி பக்கம் போகாதீங்கன்னு சொன்னது தான் தாமதம். சமைக்க போடனா உடனே அலைபேசி எடுத்து ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. நல்ல விஷயம்தான், பண்ணலாம், தப்பே இல்லை. அடுத்ததாக பாடல்கள் தெரிவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களோட பேர்களை குறிப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டியிருக்காங்க. இன்னொரு கருத்தையும் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான தகவல்களை அகில இந்திய வானொலி தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க. அதோட செய்தி பிரிவுக்கு வந்து நான் என்னோட தனியான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கு. அந்த பரபரப்புக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நேர்மைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சியை நக்கீரன் அவர்கள் அழுமையாக வாங்கினாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பண்பலைக்கு நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அம்மா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: इंडिया में मेगा ब्रह्मांडமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்ஸி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
4: बीजी नायडू स्वीट्स உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி கால

0: நோக்கம் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
4: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
3: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
5: இசைத்துறல் கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 மின்னஞ்சல்களின் வரிசையில் அடுத்ததாக தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா கீழே கொண்டையம்பேட்டை திருவானைக்கோயிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சலை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுடலாம். நேற்றைய நிகழ்ச்சிகளை பாராட்டி இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. காலையில் இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். முனைவர் ரா பூபாலன் அவர்கள் அகத்தியை மூட்டுவோம், நமக்கும் பிறருக்கும் ஒளியை தருவோம் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க, சிறப்பாக இருந்துச்சு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தாய்மொழி பற்று உடையோர் முதியவர்களா இளையோரா அப்படிங்கிற தலைப்பில் கருத்துக்களும் அந்த விவாத மோதல்களும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அப்துல் ரஹீம் ஐயா அவர்களோட கோரைப்பாய் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு. உடன் உரையாடிய கோகிலா அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த நேரத்தில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உணவே மருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் மீரா முரளிதரன் அவர்கள் உணவில் கலப்படம் பற்றிய தகவல்களை சிறப்பாக எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அப்புறம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரமாம்மா. அடுத்த மின்னஞ்சல் தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்கள்டிருந்து பொன்மலைப்பட்டியிலிருந்து அவங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொன்மாலை நிகழ்ச்சியை எடுத்த உடனே பாராட்டியிருக்காங்க. அதில் வந்து கவிதை நயத்தோட எண்ணற்ற பாடல்களை ஒளிபரப்புனீங்க, கேட்டு மகிழ்ந்தோம். அறிவிப்பாளர் அபிராமி நிலவனன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உலக நிகழ்வுகளோட ஒட்டுமொத்த கையேடு தான் நம்ம அன்னை வானொலி அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை, ஏன்னா அது சரிதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கையோட தயாரிப்பான கோரைப்பாய் பற்றிய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் கோரைப்பாயை தான் பயன்படுத்துகிறேன், அதில் தூங்குறதே தனி சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாயத்தை பற்றின நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு, முத்தாய்ப்பாக எடுத்து சொன்ன அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி. அந்த கோழி வளர்ப்பு பற்றிய தகவல்கள் விவசாயிகளுக்கு அது ஒரு உபத்தொழில் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்கெல்லாம் இசை தூரல் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி FM Rainbow 102.1.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए।
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: நேர்களே, இன்னைக்கு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்ம நேரலையில் பங்கேற்று பேச போகிறோம் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். 0431-246-1 அல்லது 240-1 அப்படிங்கிற இந்த எண்கள் நமக்காகவே காத்திருக்கு. நீங்கள் நேரலையில் பங்கேற்று நமக்கு பிடிச்ச பாடல்களை இன்றைக்கி காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இன்று 8 மணிக்கு இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சி நேரலையாக உங்களோட பங்கேற்பில்

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை தூறல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 5 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் தபால் துறை மூலம் ஆண்டொன்றுக்கு 5.5 கோடி பார்சல் சேவையும் 90 கோடி அஞ்சல் சேவையும் நடைபெறுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை தொடங்கிய பின்னர் 2.12 கோடி பாஸ்போர்ட் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் பண பரிவர்த்தனை வங்கியில் 13 கோடி சந்தா

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்கும். மாலை 5 மணி 30 நிமிடம் நேயர்கள் இனி கேட்கலாம்

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று இரண்டாவது முறையாக சந்தித்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதற்கான தேக்க நிலை தொடர்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தவேக நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள திரு விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிவித்துள்ளது.

செய்கிறது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது. உலகளாவிய சந்தைகளில் இந்திய வேளாண் மற்றும் மீன்வளப் பொருட்களுக்கான சுகாதாரம் மற்றும் தாவர சுகாதார ஒப்புதல்களை பெறுவதற்கான செயல் திட்டத்தை வகுக்கும் நோக்கில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏற்றுமதியை அதிகரிப்பது, விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வருவாயை பெருக்குவது, உணவு பதப்படுத்தும் தொழில்துறையை வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவி மற்றும் சிற்றருவியில் தண்ணீர் வர துவங்கியதால் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் களை கட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, விருதுநகர், நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மல்லர்கம்பம் விளையாட்டுக் கழகம் சார்பில் 30 நாள் கோடைக்கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பயிற்சி பெறுகின்றனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் பொல்லிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஜப்பான் தைவான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவரையும் ஆர்ப்பரிக்கும் இசையால் ஈர்த்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஊர்வலமாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வார வாரம் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தில் நாளை மாலை 6:30 மணிக்கு ஷேக்ஸ்பியர் எனும் தலைப்பில் பேராசிரியர் ஜி ரவீந்திரன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். வாய்ப்புள்ளோர் நேரடியாக பங்கேற்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்துல நேற்று தொடங்கிய துப்பாக்கி சுடும் பயிற்சி நாளை நடைபெற இருக்கிறதுனால காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த இடத்துல பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களும் ஆரவாரம் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்கள மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 246-102-1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் ஆர வாரம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: இன்னைக்கு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எதிர்கொள்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா உடல் பருமன் தாங்க. இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, உடல் எடை அதிகரிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படும் சொல்றதுக்காக இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மிகவும் அதிகமா நம்ம காணக்கூடிய ஒரு நோயினும் சொல்லலாம், இல்ல ஒரு மாறுதல்னும் சொல்லலாம், அதாவது உடல் பருமன். அந்த உடல் பருமன்லயும் பார்த்தோம்னா வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய உடல் பருமன் அதிகமா இருக்கு. மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறது, கம்ப்யூட்டர்லயே பார்த்துட்டு இருக்கிறது, அதே மாதிரி மைதானத்துல போய் விளையாடுறது அப்படிங்கிறது போக இப்போ ஒரு மொபைல்லையோ ஒரு கம்ப்யூட்டரையோ வச்சு அதுலயே விளையாடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதுதான் படிப்பு. அதுவும் கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து பாக்குறோம். உட்கார்ந்ததோட இல்லாமல் நம்ம நிறைய இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதை நம்ம சாப்பிடுறோம். இப்போ வந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்

0: ஒன்னா, இப்ப நிறைய ஃபுட்ஸ் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜங்க் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தைக்கு வந்து குப்பை அப்படின்னு அர்த்தம். அப்போ குப்பையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சாப்பிடுறோம், அதை வந்து நம்ம பெருமையாகவே சொல்லிக்கிறோம். அதுதான் வந்து நம்ம முக்கியமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உடல் பருமன் அப்படின்னா என்னன்னா, உண்ணக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடிய கலோரிகள் நம்ம உடல் உழைப்பு மூலமா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கலோரிகளை விட அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1000 கலோரிகள் உண்டு விட்டு நம்ம 500 கலோரிகள் தான் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா, பாக்கி இருக்கக்கூடிய அந்த 500 கலோரிகள் நம்ம உடம்புல போய் வந்து ஒரு கொழுப்பாவோ செட்டில் ஆயிக்கும். அது வந்து நமக்கு உடல் பருமன் அப்படிங்கிற இந்த நோயை உண்டாக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரொம்ப கலோரி அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடுறது. இப்போ கலோரி கலோரின்னு சொல்றோம், கலோரினா என்ன? கலோரிங்கிறது என்னன்னா, நம்ம உடல் ஸ்பெண்ட் பண்றதுக்கான எனர்ஜியை உணவு மூலமா நம்ம கொடுக்கறது தான் கலோரி. உணவு நம்ம சாப்பிடும் பொழுது அது நம்ம உடல்ல சக்தியா மாறும், அந்த சக்திக்கு தான் கலோரி அப்படின்னு பேரு. அந்த சக்தி தான் நமக்கு வந்து வேலை செய்வதற்கான அந்த வலுவை கொடுக்கும், இதைதான் நம்ம கலோரி அப்படின்னு சொல்றோம். அதிகப்படியான கலோரி கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம உண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, அது நம்ம கொழுப்பு சத்தா நம்ம உடல்ல போய் செட்டில் ஆயிக்கும். அதோட சேர்ந்து நம்ம அமர்ந்த நிலையிலேயே ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த கொழுப்பு சத்து நம்ம உடல்லயே வந்து செட்டில் ஆயிடுது. அந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, தூக்கமின்மை, இந்த மாதிரியான தூக்கமின்மை இருக்கும் பொழுது உடல்ல வந்து கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும். அது அதிகமா சுரக்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து கொழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாவே இருக்கும், அது வந்து பர்னே ஆகாது அந்த கலோரி. அப்ப வந்து நம்ம ஒபேசிட்டி அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒபேசிட்டி வந்து பரம்பரை நோய். சர்க்கரை நோய் வியாதியை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து பரம்பரை நோய் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இருதய நோய் வந்து பரம்பரை நோய். ஆனா ஒபேசிட்டி வந்து ரொம்ப சில கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப ரேரா தான் அது ஒரு பரம்பரை நோய்னே சொல்ல முடியும். அது சில ஹார்மோனல் டிசார்டர்ஸ்னால வரும்பொழுது, நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர ஒபேசிட்டி வந்து பரம்பரை நோய் கிடையாது. நம்ம வாழ்வியலை மாற்றினாலே ஒழிய நம்ம வந்து இந்த ஒபேசிட்டியை தவிர்க்க முடியாது.
1: உடல் பருமனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

6:24 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் தான் கேட்டுட்ருக்கோம். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையும் மாவட்ட நூலக ஆணைக்குழுவும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டமும் இணைந்து கோடைக்கால பயிற்சி முகாம் 2026 மாணவர்களுக்காக வழங்கிட்டுருக்காங்க. அதில் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தனி நடிப்பு கலை குறித்து பயிற்சி அளிக்க இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பங்கேற்கலாம். இது தொடர்பான விவரங்களை தெரிஞ்சுக்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தை அணுகலாம்.

0: செம்மறியாடு, கோழி, பன்றி வளர்க்குறவங்களும் பண்ணை முறையில் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா கால்நடைகளுக்கும் இந்த கோடை காலத்தில் என்னென்ன பராமரிப்பு முறைகளை செஞ்சுக்கலாம், தீவனம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பல ஆலோசனையை சொல்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தா குணசேகர் ஐயா. நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. கோடைக்காலம் வந்துருச்சு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகளை வச்சுக்கலாம் கால்நடைகளுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன் இந்த கோடை காலத்தில் தனியாக ஒரு கவனிப்பு முறை தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.
1: அவசியங்க ஐயா. இப்போ மனிதர்கள் எப்படி வெயில் தாங்க முடியாமல் எவ்வளோ சிரமப்படுறோமோ அதே மாதிரி உயிருள்ள ஜீவனங்களாக நம்ம கால்நடைகளும் வெயில் தாங்காமல் ரொம்ப சிரமப்படும். நம்ம வெயில் தாங்கலைன்னா நம்ம போய் நிழலில் தஞ்சம் அடைகிற மாதிரி.
0: நிழலில் மட்டும் தஞ்சம் அடைய மாட்டேங்கிறாங்க, கம்மங்கூழ் அப்புறம் ஜூஸு இளநீர் பல
1: விதமாக. அதே மாதிரிங்க நம்ம கால்நடைகளுக்கு தேவையான நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். அது நம்ம அவுத்து விடுறதில்ல, மேக்ஸிமம் கட்டி போட்டு பண்ணையில் வைக்கிறோம். இல்லைன்னா முறையற்ற பராமரிப்பு முறை ஏதாவது செய்யும்போது தாங்குதல் திறன் அது கிடையாது. கிடையாத போது உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். உற்பத்தி திறன் பாதித்து உடல் நலிவுற்று விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திடும். அதை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் வெயில் காலத்துக்கு அது செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு முறையில் தொடர்ந்து செஞ்சோம்னா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உயிர் பாதுகாப்பு, பொருளாதார இழப்பு இல்லாமல் உற்பத்தி குறையாமல் பாதுகாத்துக்கலாங்க ஐயா.
0: சரிங்க. அதாவது இந்த நேரத்தில் முக்கியமாக வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பசுந்தீவனங்கள் கிடைக்கிறது சிரமம். அப்போ அந்த கறவை பசுக்கள் அப்புறம் எருமைகளை என்ன மாதிரியா இந்த நேரத்தில் பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க.
1: பொதுவாகவே வந்து நம்ம வெயில் நேரங்களில் மேய்ச்சலுக்கு கொண்டு போகக்கூடாதுங்கய்யா. வெயிலை தாங்குதல் திறன் கம்மியாக இருக்கும் கலப்பின மாடுகளுக்கு. பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் காலை இளம் நேரத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். தீவனம் போடுறது காலை நேரமும் சாயங்காலம் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் தீவனம் கொடுக்கணும். வெயில் நேரத்துங்களில் குளிர்பசனம் நம்ம எப்படி நம்ம ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி மாட்டுகளுக்கு அந்த கொட்டகைக்குள்ளே இருக்கும்போதே குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கணும். எப்படின்னா கொஞ்சம் நீர் தெளிப்பான் மாதிரி வசதி இருந்ததுன்னா மலைத்துவான் மாதிரி தெளிக்கலாம். மின் விசிறி சேர் ரெண்டு ஒருத்தங்க வச்சுக்குவாங்க. இது மாதிரி செய்ய வாய்ப்பு இல்லாத விவசாயிகள் இருப்பாங்கல்ல, நாலு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிட்டு. அவங்க வந்து ஒரு கொட்டகையை சுற்றி காத்தோட்டமான இருக்கிற மலர் நிழல் இருக்கணும். ஈர சாக்குகளை சைடில் கொட்டையை சுற்றி தொங்க விட்டோம்னா அதில் தண்ணி தெளித்து அந்த காற்று அதில் படும்போது கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று கிடைச்சிக்கும். இந்த மாதிரி பராமரிப்பு முறைகள் அவங்க செஞ்சால் இது எளிமையாக இருக்குங்க. கொட்டகையும் அதேமாதிரி எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அந்த ஒரு அம்மோனியா ஸ்மெல்லு வரக்கூடாதுங்க. உள்ள காற்றோட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா யூரின் அந்த சாணம்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும், அம்மோனியா ஸ்மெல் வரும். அது இருக்கக்கூடாது. அது இல்லாத அளவுக்கு காற்றோட்டமும் பராமரிக்கணுங்க.
0: இருந்தால் நல்லா இருக்கும்,
1: மாடோட சுகாதாரத்துக்கு நல்லது.
0: ஐயா இந்த கோடை காலத்தில் ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க?
1: நோய் தாக்குதல் தொற்று நோய் மாதிரி வர வாய்ப்புகள் கம்மி அந்த வெயிலில். ஆனால் அந்த பராமரிப்பு குறைபாடு காரணத்தினால உணிகள் பெருக்கம் இருந்ததுன்னா உணிக்காய்ச்சல் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் வெயில் தாங்காமல் இழைப்பு, மூச்சு இறைப்பு, சளி இந்த மாதிரி நோய்கள் வந்து வரும். சூடுனால கழிச்சல் வர வாய்ப்பு உண்டு. ஆகாரம் செரிக்க நேரம் கம்மியாக இருக்கும், அசை போடுவதற்கு நேரம் குறையும். வெயிலில் இழப்பு வாங்கிட்டு எச்சு ஒழிக்கிட்டு இருக்கும் முடிஞ்சு மாடு தின்னு தீனி எடுத்து அசை போடுறதுக்கான நேரம் குறையும். இள நேரங்களில் மட்டும்தான் அசை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. மற்றபடி தொற்று நோய்கள் ரொம்ப பாதிப்பு கிடையாதுங்க.
0: சரிங்க. அப்போ இந்த நேரத்தில் காஞ்ச தீவனம் கொடுக்கறது நல்லதாங்க, பசுந்தீவனம் கொடுக்கறது நல்லதா இந்த கோடை காலத்தில்?
1: அவசியம் வெயிலுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணுங்க. சாதாரண ஒரு 300-400 கிலோ இடை இருக்கிற மாட்டுக்கு ஒரு 25-30 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணுங்க பகல் நேரத்தில். இரவு நேரத்தில் ஒரு 4-5 கிலோ இருக்கிற மாதிரி வைக்கோல், காஞ்ச உலர்ந்த தட்டு, சோளத்தட்டு அந்த மாதிரி தீவனங்கள் அவன் உலர்ந்த தீவனத்தை இரவு நேரங்களில் கொடுத்து பராமரிக்கலாம்.
0: ஐயா அப்புறம் தீவனம் கொடுக்கறதுல என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க.
1: கறவை மாடுகள் அடர் தீவனம் கொடுக்கும்போது சாதாரணமாக கொடுக்குற அடர் தீவனங்கள் வந்து ஒரு 2.5 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ 1.5 கிலோ இருக்கிற மாதிரி தீவனம் ஒரு கணக்கு பண்ணி கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தையே வெயில் நேரத்தில் போய் வச்சு 12 மணி 1 மணிக்கு உட்காந்து நிழல தானே இருக்குது, கொட்டாயில் கட்ட சொல்லிட்டாங்க, நம்ம மத்தியானம் ஓய்வாக இருக்கும்போது தீவனம் கொடுக்கலான்னு வெயில் நேரத்தில் கொடுக்கக்கூடாது. தீவனத்தை காலையில் கொடுக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் தான் கொடுக்கணும். அதையுமே பிரித்து கொடுக்கலாம் சார். இப்போ ஹெவி அனிமலுக்கு இந்த மாதிரி தாங்காது வெயில் ரொம்பங்க. அதாவது ஹெவி ஹீல்டர்னு சொல்லக்கூடிய அதாவது 10 லிட்டர் 15 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் கூட நம்ம பகுதி மக்கள் பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி மாடுகளுக்கு தான் இந்த கோடை காலம் தாங்க முடியாமல் போயிடும். ஒரு சாதாரணமாக நம்ம நாட்டு மாடுங்களும் ஓரளவு சமாளிச்சிடும். அடர் தீவனத்தோட தாது உப்பு கலவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அதனுடைய தாது சத்து குறைவு ஏற்படாமல் சமாளிக்க சரியாக இருக்கும். எச்சு அதிகம் உழுவாத அளவுக்கு குளிர்ந்த தண்ணீர் நிறைய கொடுக்கணுங்க. எப்போதுமே கொடுக்கணும், தீவனத்துலேயும் குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கணும். இப்போ ஒரு 5 கிலோ தீவனம் கொடுக்குறோம்னா அது ஒரு காலையில் 2.5 கிலோ, சாயங்காலம் 2.5 கிலோ, இல்லைனா 2-2-2 நேரமாக பிரித்து தண்ணீரோட அளவு கூடுதலாக கொடுத்து கொடுத்தோம்னா அந்த நீர் சத்து செயல்வேணும். மாடுகள் செரிமான பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் முதல்லையே மதிய நேரம் அசை போடுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். எச்சு ஒழுகிட்டு தேம்பிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன தான் பராமரிப்பு இருந்தாலுமே சாதாரண காலத்தில் அசை போடுற மாதிரி போடாது. பார்த்தா திடீர்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து வயிறு உப்புற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவு ஒரு பயம் வரும் விவசாயிக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு முன்கூட்டி

0: பராமரிப்பு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஐயா.
1: சரி ஐயா. அப்புறம் கறவை மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி எவ்வளோ கொடுக்கணும், விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
0: எப்பயுமே தண்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லா அனிமலுக்கும் போதுமான அளவு கொடுக்கணும். சாதாரணமாக ஒரு பெரிய 400 கிலோ இருக்கிற மாட்டுக்கு 50 கிலோ குடி தண்ணி, சுத்தமான குடி தண்ணி. ஒரு பெரிய பண்ணைகளை வச்சுருக்கவங்களுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம ஒரு மாடு ரெண்டு மாடு வச்ச விவசாயிகள் எப்பயுமே குறைபாடு இல்லாமல் கவனிச்சிருவாங்க. சேர்ந்தாப்புல ஒரு பண்ணை 20 மாடு இருக்கிற ஒரு பண்ணையில் இப்போ தண்ணி வசதி இல்லைங்கிறீங்க, போரில் தண்ணி வராது, மோட்டார் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக மாட்டுக்கு வந்து அளவு குறைச்சிருவாங்க. அவங்களை அறியாமல் செய்யணும்னு நினைக்கிறதில்ல, அந்த குறைபாடு வராமல் எச்சரிக்கையாகவே தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சு அதேமாரி வெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாதுங்க சார். நிழல் கட்டடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுத்து வச்சு அதுக்கு உணவளிக்கணும். குளிர்ந்த நீர் வசதி கொடுக்கணும். நம்ம போனோம்னா ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து குடிக்கிற மாதிரி அனிமலுக்கு சூடு இல்லாமல் தண்ணி கொடுக்கணும். தேங்கி இருக்க தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்போ மேய்ச்சலுக்கு போகும்போது எங்கேயாவது தஞ்சால ஓரத்தில் அந்த குட்டையில் இருந்த தண்ணி குறைஞ்சி இப்போலாம் கம்மியாக தான் இருக்கும், இருக்க வாய்ப்பு
1: இல்லை.
0: அந்த தண்ணிகளில் குடிக்க விட்றாங்க. அதை ஒரு நாள் குடிச்சிருச்சுனாலே உங்களுக்கு அதோட பாதிப்பு வந்து வீட்டுக்கு வந்தோம்னா கழிச்சல் காய்ச்சல் இது மாதிரி வர வாய்ப்பு உண்டு. அது தவிர்த்துடணும். எவ்வளோ நம்ம சுத்தமாக குடிக்கிறோமோ சுத்தமான குளிர்ந்த குடிநீர் கொடுக்கலாங்க.
1: அதாவது இப்போ பெரும்பாலான நேரங்களில் கிராமங்களில் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா, இந்த நேரத்தில் எருமை மாடுகளை வந்து குளிப்பாட்டுவாங்க. எருமை மாடுகள்ன்ற எல்லா மாடுகளையுமே குளிப்பாட்டுவாங்க. அது எந்த நேரத்தில் குளிப்பாட்டலாம், எத்தனை தடவை குளிப்பாட்டலாம், அது மாதிரி ஏதாவது இருக்கு?
0: எருமை மாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பகுதியில் கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த பராமரிப்பு முறைகள் வந்து காலையில் ஒரு 10-11 மணிக்கு வெயில் ஏறும்போது ஒரு தடவை குளிப்பாட்டினுங்கய்யா. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே குளிப்பாட்டலாம். ரொம்ப உச்சி வெயிலில் குளிப்பாட்டக்கூடாது. அப்படியே குளிப்பாட்டினாலும் திரும்ப வெயிலுக்கு விடக்கூடாது. அந்த 3 கருத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, எருமை வந்து பொதுவாகவே நம்ம தெளித்து குளிப்பாடுறத விட நல்லா முழுகி தொட்டியில் முழுகி குளிக்கிற மாதிரிக்கு அந்த வசதி ஏற்படுத்தி கொடுங்க. இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கேன், குளிர குளிப்பாட்டிடுவாங்க. பண்ணை மாதிரி ஒரு 10 மாடு வச்சு பராமரிக்கிறாங்க. ரெடியாக இருக்கிறவங்கலாம் ஒரு தொட்டி மாதிரி கட்டிக்கணும். அது வேளோயிங் டேங்க்னு சொல்லுவோம் நாங்கள். நல்லா முழுகி குளிக்கணும் அந்த எருமைக்கு. அப்போ தான் அதோட சுகமாக இருக்கும், வெயில் தாங்கக்கூடிய திறன் இருக்கும், உற்பத்தி குறைபாடு இருக்காதுங்கய்யா.
1: அதே போல் இந்த நேரத்தில் கொட்டகையை எப்படிங்க பராமரிச்சுக்கலாம்?
0: கொட்டகையை கவனிப்புன்னு பார்க்க போனோம்யா, அது புதுசாக போட போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற கொட்டகையில் தான் பராமரிப்போம். ரெண்டு ஒருத்தங்க சீட்டு போட்டிருப்பாங்க. சீட்டுக்கு மேல் பக்கம் ஒரு வெளிப்பூச்சை பூசினோம்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக படாமல் வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். உள் பக்கம் கலர் சீட்டு பக்கம் கூலிங் சீட்டு மாதிரி போடுறாங்க. அஸ்பெஸ்டா சீட்டு போடுவாங்க. தகரம் கூட போட்டு வச்சு கொட்டாயம் வைப்பாங்க. அந்த மாதிரி கொட்டைகளுக்கு மேலே வந்து தென்னங்கீத்துகள் எல்லாம் பரப்பி விட்டு பழைய வைக்கோல் தட்டை வேஸ்டெல்லாம் தரவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டலாம். இல்லைன்னா கொட்டைக்கு உள் பக்கமாக தென்னங்கீத்துக்கள்லாம் அமைச்சோம்னா அதோட வெப்பத்தை தாங்கும் திறன் கொஞ்சம் குறையும். இதுலையும் இல்லாமல் கொஞ்சம் ஈர சாக்குகளை சைட்லலாம் வச்சு குளிர்ச்சியாக கொடுக்கணும். காற்றோட்ட வசதி எதுவும் கொட்டகையை சுற்றி மரங்கள் நிறையா வச்சுக்கி நேரமே பராமரிச்சிருக்கணும். ஒரு ஐடியாவாக பண்ணி இன்னைக்கு போய் திடீர்னு வச்சு நேரம் வராது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வச்சு அதோட வெப்ப தாக்குதலாக குறைக்கணும்.
1: இருந்தாலும் அடுத்த கொடைக்கு இது பயன்.
0: பொதுவாகவே கொட்டகைன்னு இருந்தால் நம்ம மாடு வளர்த்தா நிழல் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நிறைய புல் பூண்டு செடி இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் தான் பூச்சி போட்டு வரும். மரங்கள் வளர்க்கலாம், நிழல் வளர்க்கலாம், அது மாதிரி பண்ணிக்கணுங்கய்யா.
1: ஐயா, அப்புறம் தொற்று நோய் தாக்குதலில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா என்னென்ன இருக்குங்க?
0: கால்நடைகள் இந்த சீசனில் வந்து தொற்று நோய்கள்னு ரொம்ப வர வாய்ப்பு இல்லைங்க. வெளிப்புற ஒட்டுண்ணியான உனி, இரவு நேரத்தில் கொசு தாக்குதல், இதுதான் மெயினாக வந்து இந்த காலத்தில் வந்து அதுக்கு ஒரு காய்ச்சல் வரும். அந்த உனி காய்ச்சல் வந்தனால இந்த கலப்பின பசுக்கள் வந்து தாங்கும் திறன் குறைவு. அப்போ வந்து உனி காய்ச்சல்னால இழப்பீடு வரும். ரத்த சோகை ஏற்பட்டு ரத்த பலகீனம் ஏற்பட்டு திடீர்னு படுத்த மாடி எழுந்திருக்கான் போயிடும். இப்போ கறவையும் இருக்காது, இவங்க தீவனம் போகிறதும் குறைச்சிருவாங்க. அப்போ முழு அளவு 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம் அந்த சினைப்பருவத்தில் போதுமான அளவு அதுக்கு ஒரு உணவு ஊட்டச்சத்து கிடைக்காதனால், தாதுப்பு கிடைக்காதனால் பலகீனம் ஏற்பட்டு திடீர்னு வந்தால் படுத்த மாடி எழுந்திருக்க முடியாமல் போயிடும். நல்லாவே அசைப்போடும், தீனி திங்கும், படுத்த மாடி எழுந்திருக்காமல் போயிடும். இதுதான் இப்போ மேக்சிமம் வந்து மக்கள் வந்து கவனிக்காதனால் வந்த விளைவு தான். உனி தாக்குதலே குறைச்சிருக்கலாம். சினையாக இருந்தாலும் போதுமான ஊட்டம் கொடுத்துருக்கணும். தாதுப்பு சத்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி இது வர்றது தவிர்த்தரலாங்கய்யா. அதுதான் நிறையா இழப்பு. பொதுமக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மாவட்டத்துங்களில் இதை தவிர்க்கிறது இது மாதிரி முன்கூட்டி செஞ்சால் நல்லாயிருக்கு.
1: ஐயா, இப்போ நீங்கள் இந்த தாதுப்பை முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: ஏன் இந்த வெயில் காலத்தில் தாதுப்பு அவ்வளோ முக்கியமாக கொடுத்தா ஒன்றுமா?
0: பொதுவாகவே நமக்கு வந்து இழப்பு இருக்குங்கய்யா. பால் உற்பத்தி திறன் இருக்கும்போது கால்சியம் பாஸ்பரஸுங்கிற தாதுப்பு பால் வழியாக மாட்டு போகும். அந்த இழப்பை கொடுக்கறதுக்கு ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு வரணும். இந்த வெயில் காலத்தில் அதிக அளவு அந்த இழப்பு வாயில் எச்சு விழும்போது கொஞ்சம் அந்த வேஸ்ட்டு அயனிகள்லாம் போகும். சோடியம் குளோரைடு மாதிரி அயனிகள்லாம் போயிடும். ரெண்டாவது, நீர் சத்து ரொம்ப தேவைப்படும். அந்த அளவுக்கு இல்லைன்னா தாதுப்பு சத்து குறையும் போது ரத்தத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ரத்த அணுக்களோட உற்பத்தியும் குறைஞ்சிட்டு போகும். அப்போ வந்து 2-3 பக்கத்தில் அதுக்கு தாக்கம் வரும்போது ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது வராமல் தவிர்க்கிறதுக்கு அது கொடுக்கணுங்க தொடர்ந்து.
1: ஐயா, அப்புறம் மாடுகளுக்கு இந்த தடுப்பூசி முறைகள்லாம் வழங்க வேண்டிய தடுப்பூசிகள் என்ன, அப்புறம் குடற்புழு நீக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி.
0: நம்ம இந்த கோடை காலத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம தடுப்பூசி இல்லைங்க. எப்போதுமே வரும் 2 முறை கோமாரியின் தடுப்பூசி கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக இலவசமாக ஊரில் முகாமிட்டு போடும்போது விவசாயிகள் வந்து கூப்பிட்டு போட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர், தமிழ்நாடு முழுவதுமே இப்போ ஜனவரியில் தான் போட்டு முடிச்சு.

0: கோமாரி நோய் தாக்குதல் வர வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக வரக்கூடிய அம்மை நோய் தாக்குதலுக்கும் தடுப்பூசி போட்டோம். இந்த கோடை காலத்தில்னு வரக்கூடிய தொற்று நோய்கள் பாதிப்பு ரொம்ப வராது. ஆனால் இப்போ எச்சு ஒழிக்கிட்டு இருக்குது இல்லைங்க, சாதாரணமாக வெறி நோய் கடிச்ச மாடலையும் அந்த எச்சு ஒழிக்கிட்டு இருக்கோம், நாய்கள் எச்சு ஒழுகிற மாதிரி. இவங்க வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது என்னன்னு தெரியாமல் சில நேரத்தில் மாறினா ரேபியஸ்கிற நோய் மட்டும் வெளியே தெரியும், அப்போ தான் தெரியும் இவங்க வந்து வெயிலில் எச்சு ஒழிங்கிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த நோயாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் என்ன போனால் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி இந்த நோயை புலனாய்வு பண்ணிக்கலாம். இல்லைனா மாவட்ட தலைநகரங்களில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுன்னு செயல்படுது, எங்களை அணுகினாலும் நாங்கள் அந்த சோதனைச்சு அதை கண்டுபிடிச்சி சொல்லுவோங்க.
1: சரி, குடற்புழு நீக்கம்.
0: குடற்புழு நீக்கம் வந்து நம்ம கண்டுலேருந்தே முறையாக செஞ்சுக்கிட்டு வரோங்க, கோடை காலத்துக்குன்னு செய்யறதில்ல. பராமரிப்பு முறைகளே கண்டுகளுக்கே ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம். ஒரு மாதம் முன்னையே நம்ம கொடுத்துருக்கணும், இல்லைனாலும் இப்போ கொடுத்தோம்னாலும் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த குடல் புழுக்கள்லாம் பாதிப்புலையும் ரத்தம் சோகை வரும் உள்ள. இது சாப்பிடக்கூடிய கொஞ்ச நேரம் சாப்பாட்டையும் அந்த புழு சாப்பிட்டு மாட்டுக்கு சத்து சேராமல் கண்ணுட்டி இழைச்சிட்டே போவோம். மாடு பார்த்தா சாப்பிடும் தீனிட்டிங்க எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். போதுமானாலும் வெயிட் கெயின் வராது. அஞ்சு லிட்டருக்கு கறக்கிற மாடு மூன்றரை லிட்டர் கறந்து நிற்கும். இவங்க என்ன தான் ஆகாரம் கொடுத்தாலும் பால் உற்பத்தி வராது. அப்போ வந்து ஒரு குடற்புழு நீக்கம் அவசியமாக கொடுத்தது நல்லதுங்க.
1: ஐயா, இதுவரைக்கும் நீங்கள் வந்து எப்படி பசுக்கள் எருமைகள் அதாவது கறவை மாடுகள் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொன்னீங்க.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடைக்காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் டாக்டர் தி குணசேகர் அவர்கள். இந்த கோடை வெப்பத்திலிருந்து மாடுகளை எப்படி பராமரிக்கணும்னு இதுவரை தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாம ஆடு, பன்றி, கோழி போன்றவற்றை எப்படி பராமரிக்கணும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
1: அடுத்து வெள்ளை ஆடு, செம்மறி ஆடு, இந்த கோடை காலத்துல என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள்லாம் செஞ்சுக்கலாம் அந்த ஆடுகளுக்கு?
0: நல்லது. நம்ம வந்து இப்ப மாடு மட்டுமே மனசுல கொள்ளாமல் சிறு அளவிலான விவசாயிகளோட பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஐடியா நீங்க கேக்குறீங்க, நல்லதுங்கய்யா. அதுல எப்படின்னா பண்ணையாளர்கள் வெறும் 100 ஆடு 200 ஆடு வச்சு பெரிய அளவில் கொட்டைகளை வச்சு பராமரிக்கிறவங்க வந்து மேய்ச்சலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போ 24 மணி கொட்டைகள் இருக்கும், அந்த இடம் சுத்தம் பண்ற நேரம் மட்டும் பண்ணையால் பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தில் வந்து பெரிய அளவு ஒரு இதில் மாடுகளுக்கு என்ன சொல்லணுமோ கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி உள்ளுக்குள்ளே வாடை வரக்கூடாது, அந்த அமோனியா வாடை வராத அளவுக்கு இருக்கணும். பசுந்தீவனம் கொடுத்துருவாங்க. இருக்க கொட்டில் முறை வெள்ளாடு வளர்க்குன்னு சொல்கிறதில்ல, இந்த மாதிரி முறைகள் பயன்படுத்தினாலே போதும். ஆனால் நம்ம இப்போ ஒரு சிறிய விவசாயி எளிய விவசாயி 10 ஆடு 20 ஆடு 5-6 ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த ஐடியா இல்லாமல் இப்போ பழைய மாதிரியே 8 மணி 9 மணிக்கு மேலே மேய்ச்சலுக்கு அவுத்து விடுவாங்க. சாதாரணமாக வெயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் அவங்க தண்ணியும் வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற 10 கிலோ இருக்காடு 8 கிலோ ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். பொழுதும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தேங்கி நிற்கிற வாய்க்காலில் குட்டையில் எங்கே தேங்கி நிற்கிற தண்ணி ஓடி போய் குடிக்கும் அந்த வெயிலுக்கு, குடிச்சிட்டு வந்தவொடனே கழிய ஆரம்பிக்கும், கழிஞ்சி இறந்துடும். அந்த மாதிரி இருக்க தவிர்க்கிறதுக்கு வெயில் நேரங்களில் மேய்ச்சலுக்கே அனுப்பக்கூடாதுங்கிறத தான் நாங்கள் சொல்லி காலையில் ஒரு 10 குள்ளார கொஞ்சம் நேரம் போய் அலைய விட்டு கொண்டாந்து 10 to 4 மணி 3 மணி வரைக்கும் ஒரு இடத்துல நெல்ல தேக்கி வச்சிருந்து அந்த இடத்தில் போதுமான அளவு குடிநீர் கொடுக்க வைக்க பழக்கணும். அந்த நேரம் மரம் தலையெல்லாம் ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டு அதுங்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த வெள்ளாடு செம்மறி ஆடு இருக்கிற பண்ணைகளை வந்து சாயங்காலம் திரும்ப மேய்க்க சொல்லலாங்க சார். இரவு நேரங்களில் இப்போ போதுமான அளவு மேய்ச்சல் இருக்காது. நீங்கள் இப்போ ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல, கோடை காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்காது, ஆடுகளுக்கான மேய்ச்சல் எல்லாம் காஞ்சி போயிடும். இது பொழுதுக்கு மேய்ச்சாலுமே அது சும்மா இந்த புல்லு குச்சிகளை தான் கடிச்சிட்டு வரும். அது போதுமான அளவு தண்ணி கிடைக்கணும், இரவு நேரமும் அதுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி வசதி வைக்கணுங்க. ஒரு பேஷனில் கொட்டாயில் 10 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு 2 குடம் வச்சிட்டோம்னா தண்ணி தாகமாக இருந்தால் தண்ணி குடிச்சிக்கும், நீர் சத்து மொதல் கிடைக்கணும். அடுத்ததாக செரிமான சக்தி அப்போ தான் கூடும். இப்போ நம்ம சாப்பாட்டு சாப்பிட்ட புல்லுலாம் 10 ஆகுது. அப்போ வந்து கொஞ்சம் அடர்த்தி ஒன்றும் கொஞ்சம் குட்டிகள் மட்டும் வளர்க்குறாங்கன்னு வைங்க, குட்டிகளுக்கு ஒரு தலை ஒரு 50 கிராம் ஒரு 100 கிராம் ஒரு மக்காசோளம் சோளம் கம்பு இது மாதிரி நொறுக்கி வச்சுக்கிட்டு கடலை புண்ணா கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து கொடுத்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சிறிய விவசாயிகளுக்கான இழப்பீடு வராமல் குட்டிகளை காப்பாற்றிக்கலாம். அது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்கய்யா.
1: சரிங்க, அடுத்து கன்றுகள் வளர்ப்பில் நம்ம செய்ய வேண்டிய
0: பொதுவாகவே கன்றுகளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மாத வயதுடைய குறைந்த கன்றுகளுக்கு போதுமான அளவு பால் கொடுக்கணும். அதன் உடல்நிலையில் 1/10 பால் கொடுக்கணுங்க. நம்ம மாடே பால் கம்மியாக கறக்குதுன்னு கண்ணுக்குட்டிக்கும் பாலை குறைச்சி கொடுத்துட்டு அது வேறு ஆகாரமும் கொடுக்காமல் தண்ணியும் குடிக்க முடியாமல் அதோட பலகீனமாகிடும். அதனால் இளங்கன்றுகளுக்கு அதிக கூடுதல் கவனம் செலுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி 1.5 மாதத்துக்கு மேலே ஒரு 3, 3.5, 4 மாதம் வரைக்கும் இருக்கிற கன்றுகளுக்கு கூடுதலாக கொஞ்சம் அடர்த்தி வண்ண கலவை கொடுத்து பழக்கி அதனுடைய ஊட்டச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். அதுங்களுக்குமே போதுமான அளவு தண்ணீர் சத்து கிடைக்கணும். குடற்புழு நீக்கம் முறையாக செஞ்சிடணும்.

0: மூணாவது மாதம் கொடுத்துடலாம். இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கன்றுக்குட்டியை பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பால் கறந்துட்டு கொட்டையை விட்டு வெளியே கட்டியிருப்பாங்க, மாடு கட்டுவாங்க. இவங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு வெளியே போயிட்டு வராங்க, அந்த கன்றுக்குட்டி 10 மணிலேருந்து 12 மணி ஒரே இடத்துல அந்த வெயிலில் கட்டியிருந்ததுன்னா தவுண்டு படுத்துடும். அது எதனால, நோயே இருக்காது, வெயில் தாங்கலாம் நம்ம குழந்தைங்க தாங்காது பாருங்க, எப்படி வாடி வதங்கிற மாதிரிக்கு நம்ம இப்படி ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. நம்ம நடந்து கிடந்து இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிக்கலாம். அந்த கன்றுக்குட்டி கட்டின இடத்துலையே அப்படியே கட்டிட்டு போயிட்டாங்கன்னா அது தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் காலை நல்லா பால் குடிச்சிருங்க சார், இப்போ பார்த்தா தவுண்டு கிடக்குது அப்படிம்பாங்க. உடனே ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி கொண்டு வந்து நிழலில் வச்சு குடிக்க தண்ணி வச்சோம்னா அந்த கன்றுக்குட்டி காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் நடக்காமல் பார்க்குறேன்னா அப்போ என்ன செய்யலாம், கன்றுக்குட்டியை பிடிச்சாலும் 9 மணிக்கு முன்ன கூட அதையும் நிழலில் கட்டணும், கட்டிட்டு தான் வெளியே கிளம்புங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசுக்கு வரணுங்கய்யா.
1: நல்ல ஆலோசனையும் சொன்னீங்க, ஈர துணியில் தொடச்சிட்டு தண்ணியை கொடுத்தீங்கனாவே சரியாயிரும்,
0: சரியாகணுமோ இல்லை அது உயிரை உண்டாக்கி விடலாம். அதுக்கப்புறமே தலை தூக்கி வந்துடும் சார், நம்ம அதை தெரியாமல் தோண்டு கிடக்குது தோண்டு கிடக்குது அங்கேயே போட்டு கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஒழிஞ்சு, அது என்ன செய்யணுங்கிறது தெரியாது, அதை முதல்ல செய்யணுங்க சார்.
1: சரிங்க. அப்புறம் மேற்கொண்டு இந்த ஆட்டுக்குட்டி பராமரிப்பில் வேறு ஏதாவது கூடுதலாக கவனிக்கணும்னு எதுவும் சொல்லுங்க.
0: ஆட்டுக்குட்டிகள் இளங்குட்டிகள் கவனிப்பு தான் சார். நம்ம வந்து ஆட்டுக்குட்டிகள்லாம் எப்படின்னா, இப்போ பெரிய ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிடுவாங்க, பால் குடிக்கிற ஆடுகளை ஒரு இடத்துல கொடாப்புன்னு சொல்லுவோம்ல, கொடாப்பில் போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போட்டு மூடக்கூடிய இடம் வந்து கீழ் தரையில் சூடு ஏறாத இடமா இருக்கணும். காலையில் இப்போ 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வந்து ஆட்டுக்கு விடுவாங்க, ஒரே இடத்துல அடைச்சிருக்கும். மூடுற கொடாப்புமே இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பாலித்தீன் சீட்டு மாதிரி போட்டு கூட மாதிரி செஞ்சிடறாங்க, நிழல் தானே அப்படிங்கிற ஐடியாவில்
1: பஞ்சாரம் போட்டு அடைச்சிட்டு போவோம்.
0: அதை வந்து பனை ஓலையில் கட்டுவோம், பனை ஓலையில் கொடாப்பு செய்வோம், அதாவது கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும். இது கீழ் தரையும் சூடாகக்கூடாது, மேலேருந்து வெப்பம் தரக்கூடாது, காற்றோட்டமும் இருக்கணும். காற்றோட்டம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரு 10 குட்டி 20 குட்டி அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, ஒரே இடத்துல இருக்கும், தண்ணி உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அது என்ன செய்யும், வெயில் தாக்கம் நாக்கு வறண்டு போயிட்டு தோண்டு உளுந்து கிடக்கும். சாயங்காலம் வந்து குட்டிக்கு கூட போனால் நான் தோண்டு கிடக்கும், எந்த காரணமே உங்களால் கண்டுபிடிக்கும், ஏதோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு அவங்களாவே ஒரு நினச்சிக்குவாங்களே ஒழிஞ்சு, காரணம் எதுவுமே இருக்காது, வெப்பம் தாங்காமல் அது இருக்கும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆடுகள் ஒரு ரூம் மாதிரி இடத்துல விட்டுணும், நல்லா மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கும் குடிக்கிற அளவுக்கு தண்ணி 2 பேசங்களை வச்சுட்டு போயிடணும், மர தலைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டிட்டு காத்தோட்டமும் இருக்கிற மாதிரி இருந்துட்டால் குட்டிகள் இறப்பு வராது. இதுதான் மெயின். இதில் இல்லாமல் போகும்போது தான் இளங்குட்டிகள் வந்து தாங்கும் திறன் கம்மி. மெயினாக நம்ம குழந்தைங்க பச்சை குழந்த மாதிரி தான், அதுவும் 1 மாத வயதுடைய குழந்தைய நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த குட்டிகளையும் 3 மாதம் குட்டியை காப்பாற்றுற வரைக்கும், அதாவது தலை மேய்ஞ்சி வெளியே போகிற அளவுக்கு காப்பாற்றினோம்னா குட்டிகள் இறப்பை தவிர்க்கலாம். இது செய்யாமல் போகும்போது கழிச்சல் வரும், சளி வரும், இந்த ரெண்டும் வராமலும் பாதுகாத்துக்கணும்
1: ஐயா. அப்புறம் கோழிப்பண்ணையில் என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செஞ்சுக்கலாம் அந்த கோடை காலத்தை ஒட்டி?
0: கோழி பண்ணைகள்னு அமைக்கிறவங்க இப்போ 1000 கோழி 2000 கோழி வச்சுருக்க பெரிய பெரிய பண்ணைகள் முதலாளிகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்கூட்டியே அது ஒரு ஐடியாவாக சுற்று மரங்கள்லாம் வளர்த்து வச்சுருவாங்க மேக்சிமம். ரெண்டாவது வந்து முட்டை கோழி பண்ணை, கறிக்கோழி பண்ணை, ரெண்டு பேர் வித்தியாசம் பண்ணையிலேயே. பண்ணையிலேயே முட்டை கோழி பண்ணைனா அடுக்கு முறையில் வச்சுருவோம், 3 அடுக்கு 2 அடுக்குன்னு அடுக்கு முறையில் வச்சு சேகரிப்பாங்க. அது கொஞ்சம் உயரமாக இருக்கும், நம்ம சாதாரண வீட்டு உயரம் தெரியும், நைட்டு நேரம் லைட் நிறைய எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பண்ணையெல்லாம் முட்டை கோழி பண்ணை. அந்த முட்டை கோழி பண்ணைகளில் உயரம் அதிகம் போக போக ஹீட் அதிகமாயிரும், சைடு இப்படி வலை அடிச்சிருக்காங்கல்ல அந்த சைடில் ஈர சாகுகளை தொங்க விட்டு அந்த காற்று வழியாக காத்தோட்டம் வர மாதிரி இரவு நேரங்களில் அந்த காற்று சாக்கை சுருட்டிடலாம். அப்போ வந்து வெப்ப தாக்குதல் உள்ளு கம்மியாக இருக்கும், உள்ளுக்குள்ளார இந்த தீவனம் போட்டு தூசிகளை அடிக்கடி தேங்கி நின்றுக்கிட்டு அதனால் அந்த சளி வர வாய்ப்பு உண்டு. அது வராமல் அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கணும். கோழியோட டிராப்பிங்ஸ் சொல்லுவோம், சாணம் போடுறோம்லாம் அந்த மாதிரி விழும்போது அந்த டிராப்பிங்ஸ் போட்டு அந்த இடத்துலேயே இருக்கும் இந்த வெப்பத்தினால, அது மட்டும்தான் ஈரம். கீழே கொட்டாய்க்குள்ளேயே இருக்கும், காஞ்சி போகாமல் இருக்க கொஞ்சம் சுண்ணாம்புத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் கொட்டை கீழ் பகுதியில் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்மெல் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின். தீவனம் போடுற நேரமும் வந்து கோழி மத்தியான நேரம் போடாமல் காலையில் 1:30 மணிக்கு தீவனம் போடுவாங்க எல்லாத்துக்கும், இரவு நேரத்தில் போட்டுக்கணும். மத்தியான நேரம் எப்போனாலும் தண்ணி கிடைக்கிற மாதிரி வசதி வச்சுக்கணும், அது கோழி வந்து வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்.
1: எல்லா கால்நடைகளுக்குமே மதியம் தீவனத்தை குறைச்சது நல்லது.
0: ஆமாங்க, சரி. தீவனத்திலையுமே கூட மாவு சத்துள்ள தீவனத்தை சுத்தமாக நிறுத்திடணுங்க. இப்போ பால் மாட்டுங்களில் 2 வருஷத்துக்கு இப்போ அரிசி மாவு, கம்பு மாவு, சோளம் மாவாக அரைச்சி வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது சுத்தமாக தவிர்க்கப்பட வேண்டியது, அதை செய்யவே கூடாது. மாவு சத்து போகிறதுனால வயிற்றுக்கு போனவுடனே செரிமானத்தன்மை இருக்காது, வெயில் நேரத்தில் இருக்காது. மாவு சத்து உடம்பு சூட்டை அதிகப்படுத்தும், அதுக்கு வந்து நம்ம மாவு சத்தோட அளவை குறைச்சிக்கிட்டு புண்ணாக்கு சத்து சேர்த்துக்கணும், அதுதான் நல்லதுங்க. புரத சத்து சேர்க்கணும், நார் சத்து ஆகணும், தீவிரம் சேர்க்கணும்.
1: இப்போ நீங்கள் முட்டை கோழிக்கு சொன்னீங்க, கறிக்கோழிக்கு எதுவும் மாறுபடுமா?
0: கறிக்கோழி வந்து பொதுவாக கீழே வச்சிருப்பாங்க, அதாவது எப்படின்னா கறிக்கோழி இருப்பேனே 47-50 நாள் விற்றுருவாங்க, 7 வாரம் கணக்கு. இப்போ இடம் வெயிட்டு நல்லா இருந்தாலும் 5வது வாரமே கூட விற்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இதுலேயுமே அந்த தீவன முறை தான், இரவு நேரங்கள் இது தீவனம் நிறையா சாப்பிட்ற மாதிரி வச்சுக்குவாங்க, பகல் நேரம் தண்ணி கொடுத்துட்டு, இரவு நேரம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற நேரத்தில் தீவனம் போட்டாங்கன்னா ராத்திரி 6 லிருந்து 9 வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம். வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்கு முதல் சொன்ன மாதிரி பராமரிப்பு முறைகள் பண்ணிக்கிறாங்கய்யா.
1: இப்போ வீட்டில் 1-2 கோழி வளர்க்குறவங்களுக்குங்க, ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், கோழி தோண்டு தோண்டு

0: தாங்காது.
1: அது என்னங்க
0: வெப்பத்திலிருந்து டக்குன்னு மாறும்போது அது வெப்பரத்த பிராணி சார். அது வந்து சாதாரண வெப்பநிலை நம்ம வெளி வெப்பநிலை அளவுக்கு இருக்கும். திடீர் வெப்பம் தாங்காது ஒன்று. வெப்பத்திலேருந்து திடீர் மழை இடி இது மாதிரி வந்தாலும் தாங்காது. அதுங்களுக்கு போதுமான இடைவெளி இருக்கணும் சார். இப்போ ஒரு 10 கோழி வளர்க்குறாங்க, ஒரு இடத்துல வளர்க்குறாங்கன்னு ஒரு கூண்டு மாதிரி சின்னதாக வச்சு வளர்ப்பாங்க. மற்ற மழை காலத்துக்கு அந்த 10 கோழி அதுக்குள்ளே இருந்துக்கும். இப்போ அது வெயில் காலத்துக்கு அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடும். ஒரு பங்குன்னா 1.5 பங்கு இடம் வேணும். சாதாரணமாக ஒரு கோழிக்கு, முதிர்ந்த கோழிக்கு 1 அடி சதுரடி இடம் வேணும். இந்த மாதிரி கோடை காலத்துக்கு நல்லா 1.5 அடி சதுரடி இடம் இருக்கணும். இடம் ஃப்ரீயாக போய் வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். மற்றபடி அதுக்கு நோய் மட்டும் சொல்லப்போனால் வெள்ளைக்கிழிச்சல் நோய், அது மட்டும் ஒரு ராணிகேட் நோய்னு சொல்கிறோம்ல, அது வராமல் இருக்க அனைத்து அரசாங்க மருத்துவமனையில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இலவசமாக தடுப்பூசி போடுறோம். முதன வெள்ளிக்கிழமை சொல்லி சனிக்கிழமை காலையில் அந்த கோழிகளை பிடிச்சி வந்து ஆஸ்பத்திரியில் கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை ஒரே தெருவில் ஒரு 100 கோழி 200 கோழி இருக்கிற மாதிரி ஒரு 10 பேர் வளர்க்குறாங்கன்னு வைங்க, சொன்னாங்கன்னா நான் அந்த அருகிலுள்ள மருத்துவங்களை எங்கள் பணியாளர்களை அனுப்பி அவங்க இடத்துலேயே வந்து போட்டு கொடுத்துட்டு வருவோம். வெள்ளைக்கிழிச்சல்னு சொல்லுவோம். அது வராமல் தவிர்த்தாலும் நாட்டுக்கோழியில் மேக்ஸிமம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லைங்க.
1: சரி, அது கறிக்கோழிக்கும் முட்டைக்கோழிக்கும் கொட்டகை பராமரிப்பில் வித்தியாசம் இருக்காங்க?
0: பராமரிப்பு முறைகளில் வித்தியாசம் சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து எப்படின்னா முட்டை கோழி பண்ண குஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோழி விட்டால் 72 வாரம் இருக்கும். கறிக்கோழியில் அப்படி இல்லைல்ல, 7 வாரம் ஆனால் சுத்தம் பண்ணிடுறோம். ஒரு பேட்ச் முடித்ததுக்கு அப்புறமேல அந்த கொட்டைகளை சடை இல்லாமல் தூசி இல்லாமல் சுத்தமாக கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு கிருமி நாசினி வந்து ஸ்ப்ரேயரில் எல்லாம் தெளிச்சுட்டு அப்புறம் சுற்றுப்புறமும் சுண்ணாம்புத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் சுத்தம் பண்ணிவிட்டு குறைஞ்சது 3-4 நாள் ரெஸ்ட் இருக்கணும் சார். காத்தோட்டம் அந்த ஸ்மெல்லே இல்லாமல் கொட்டைகளை போனால் புது வீட்டை நுழையிற மாதிரி ஒரு வந்ததுக்கு அப்புறமேல தான் புதுசாக கொண்டாந்து குஞ்சு விடணும். அப்போ தான் வந்து அந்த கறிக்கோழி ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். பழையோட இது இருக்கும்போதே வியாபாரம் நிறையா நடக்குதுன்னு அவசரத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ரெண்டாவது வந்து டீப் லிட்டர் மெத்தடில் தான் கறிக்கோழி வளர்ப்பாங்க. ஆள் கூட நீங்கள் கடலில் போட்டு நெல் உமி இது மாதிரி தேங்காய் நார்லாம் போட்டுட்டு தான் கீழே கறிக்கோழியை வளர்ப்போம். அது கோழியோட எச்சம் பட்டுப்பட்டு ஈரப்பதம் பட்டுருக்கும். அது வந்து ஒன்று சுத்தம் பண்ணி எடுத்துடணும் அந்த பேட்சில், இல்லைன்னா நல்லா கிளறி விட்டு அது ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வைக்கணும். அந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது, ஈரமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம்னா அது நல்லா பாதுகாப்புங்க. இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மழை காலம்னா கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இதில் இப்போ கோடை காலம் கூட இந்த எச்சத்தை பொறுத்து காஞ்சிரும். மழை காலம்னா நோய் கிருமி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து சுத்தமாக வெளியே எடுத்துடணும். டீப் லிட்டர் மெத்தடில் கறிக்கோழிகளை அது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க.
1: ஐயா, அதே போல் இந்த கோடை காலத்தில் வெண்பன்றிகளை எப்படி பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன்.
0: இப்போ வந்து வெண்பன்றி வளர்ப்பில் விவசாயிகள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. காரணம் அதனுடைய மார்க்கெட்டிங் தான். வளர்க்குற இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்காங்க. இறைச்சி உற்பத்தியிலையும் இறைச்சி பயன்பாடும் இப்போ நுகர்வோரும் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் பண்ணையாளர்கள் வந்து வெண்பன்றி வளர்ப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. அதில் வந்து வெயில் தாங்காதுங்கய்யா, அது நம்ம இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரிக்கு உணவு அளிக்கிறதுல சுகாதாரமான உணவு கொடுப்போம். எப்படி ஹோட்டல் வேஸ்ட்டு, மற்ற கல்யாண மண்டபம் வேஸ்ட்டு, இது மாதிரியெல்லாம் தான் மேக்ஸிமம் வச்சு பணியாளர் கொடுத்து அதோடய உணவு செலவு குறைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு போகிறாங்கல்ல, மக்கின இலை வேஸ்ட் இலை, அதுலேயே வேஸ்ட்டு சாப்பாடு இருக்கும், ஹோட்டலில் வேஸ்ட் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், சாதம் இருக்கும், இது எல்லாமே ஒன்றா தான் போட்டு அவங்க பண்ணிக்கு உணவு
1: போடுவது
0: இல்லை, எடுத்துகிட்டு போவாங்க ட்ரம்மில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதையுமே நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு நல்ல ஒரு பாயிலில் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் தண்ணியை கொட்டி கூடுதல் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு ஒரு 80 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அந்த கொதி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அது ஒரு கொதிக்க வச்சா அதில் இருக்க தேவையில்லாத கிருமிகள் கொஞ்சம் இறங்கிடும். அது உணவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பான உணவு கொடுக்குற மாதிரி. அதேமாதிரி முழுசாக போடாமல் சின்னதாக்கி இந்த இலைகளை ஒரு சாப் பண்ணி போட்டுறது, போட்டோம்னா வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டுக்கோம். ஒன்று உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவதுங்க, அந்த வெயிலுக்கு தாங்காமல் குட்டிகள்லாம் போய் ஒரே இடத்துல அடையும். இப்போ ஒரு கொட்டை வந்து இருக்குதுன்னு வைங்க, 10 குட்டி ஒரு இடத்துல இருக்கும். அது வெயில் தாங்காமல் என்ன பண்ணணும், ஒன்று மேலே ஒன்று போய் சேர்ந்து ஒரே இடமா அடங்கியாலும் அடியில் மாற்ற குட்டி மூச்சு திணறி சித்திரும். அப்போ வந்து கொட்டையில் பரவலாக இருக்கிற மாதிரி அங்கங்கே தண்ணி சிரிக்கணும். 2-3 இடத்துல பல்ல சின்ன சின்ன குழி தொட்டி மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துக்கிட்டால் போய் குட்டிகள் இருந்து குளிச்சு குளிச்சுட்டு வந்துருந்து சுகாரம் இருந்துக்கும். பெரிய பண்ணிகள், குட்டி ஈன்ற பண்ணிகள் இருக்குல்ல, கொட்டையின் ஒரு ஓரமே வாழா ஒரு 5 அடி அகலத்தில் ஒரு 2 அடி அகலத்தில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி பண்ணிட்டோம்னா எருமைக்கு எப்படி நான் ஒரு குளம் மாதிரி நோண்ட சொன்னேன், பண்ணி வந்து வெளியே விட்டு ஒன்று கொண்டு வர முடியாதுங்க. ஒரே இடத்துல அது ரூமுக்குள்ளேயே ஒரு பக்கம் வந்து பள்ளம் பண்ணி அதில் தண்ணி நிற்கணும் எப்பயுமே, அதில் போய் அது வந்து குளிச்சு இருந்திருக்கோம். ரெண்டாவது, பன்னியோட எச்சங்கள் படுற இடத்த ஒரே இடத்துல போட்டால் காஞ்சி ஒட்டி பிரிஞ்சு கிருமிகள் வரும். அது வராத அளவுக்கு நல்லா ஓஸ் பைப்பில் தண்ணியை நல்லா ஃப்ரெஷராக வச்சு நல்லா கழுவி விட்டு அதை கழிவுகளை வந்து வெளியே எடுத்துடணும். சுத்தமாக இருக்கிற மாதிரி பண்ணிங்க. அது என்ன ஃபுட்டும் நம்ம வந்து வேஸ்ட் எடுத்தாந்து கொடுக்குறோம், அதில் நோய் கிருமி வரக்கூடாது. ரெண்டாவது, அதோடய எச்சங்கள் பண்ணையில் இருந்துக்கிட்டு இருக்கிறதாலே வெம்பை தீவனம் வைக்கிறவங்களுக்கு ஒரே ஆள் இப்போ ஒரே அடியாக 200 பண்ணி பார்க்குறாங்கன்னு வைக்க, வேலை போல் காரணமாக சரி இன்றைக்கி ஒரு நேரம் தானே இப்போ பண்ணாச்சு அலைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கழுவாமல் விட்டாங்கன்னு வைங்க, அப்போ வந்து அந்த எச்சத்தில் எப்படி அது எவ்வளோ அசிங்கமோ அதே மாதிரி தான். அடுத்தது வந்து பண்ணிகளுக்கு தண்ணி தெளிக்கலாம். சாப்பிட்டு தூங்குறது தானே, அதுக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லை. தூங்குறது தண்ணியில் தூங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது பன்றிகளுக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய

0: பெரிய உணவுகளை தான் நம்ம தர கழிவுகளை தர்றோம். வேற என்ன நம்ம இயற்கை முறையில் நம்மளை தயாரித்து தரக்கூடிய தீவன முறைகள் ஏதாவது இருக்கா?
1: நம்ம வந்து இப்போ எப்படி ரெடிமேடாக இப்போ கறவை மாட்டுக்கு தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்க, அது மாதிரி பன்றிகளுக்கு சொந்தமாக தயாரிக்கிற மாதிரி இருந்தால் அருகில் உள்ள எங்கள் கால்நடை மருத்துவர்களை அணுகி அதுக்கு தனியாக ஒரு தீவன ஃபார்முலாவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். மாவு சத்து இவ்வளோ இருக்கணும், புரத சத்து இவ்வளோ இருக்கணும், நார் சத்து இவ்வளோ இருக்கிற மாதிரி ரேஷியோவில் கொடுத்து உங்கள் வயல்லே விளைஞ்சதை வச்சு போடுறீங்கன்னு வைங்க, மக்காச்சோளம் இருக்குது, கம்பு இருக்குது, அப்புறம் உங்கள் நெல் விளைச்சிருப்பீங்க, அரிசி, புண்ணாக்கு, இதெல்லாம் கலந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு 100 கிலோ மூட்டைக்கு இவ்வளோ இவ்வளோன்னு உங்களுக்கு கணக்கு வச்சு மூணில் ஒரு பங்கு சாதாரணமாக சொல்கிறேனே, மாவு பங்கு 30 கிலோ, நார் சத்து 30 கிலோ, தவிடு புண்ணாக்கு வகைரம் 30, அப்போ 90 வந்தது. மீதி 10 நான் தாது உப்பு உப்பு இந்த இதெல்லாம் சேர்த்தோம்னா 33 33 33 1 கிலோ தாது உப்பு வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பண்ணிக்கு நம்மளாவே ரெடிமேட சுத்தமான கலப்பு தீவனம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கல்யாண தேதி இல்லாத அன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்காது, ஹாஸ்டலில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கேன்டீனில் கிடைக்காது, கடைகளில் இருக்கிறது உங்களுக்கு போதுமெல்லாம் கிடைக்காதப்போ இப்போ இது மாதிரி நீங்களும் தயார் பண்ணி வச்சுருந்தா தான் அதுக்கு தேவையான உணவு கொடுக்க முடியுங்க.
0: ஐயா, இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி கால்நடைகளை பராமரிக்கிறதாக, அதாவது பசுவாக இருக்கட்டும், எருமையாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சிடக்கூடாது, கோடை காலத்தில் இந்த மாதிரி கால்நடை பராமரிப்பில் இந்த மாதிரி செய்யக்கூடாததுன்னு எதுவும் இருக்கா?
1: வெயில் நேரத்தில் வெளியே அலோவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஈர சாக்கு வந்து வெளிப்பக்கம் தான் தொங்க விட சொல்கிறேன், அங்கே தொங்க விடுறதுக்கு என்ன இப்போ ஒரு சாக்கை நினச்சி மாட்டையை போற்றி வச்சுருவாங்க, ஈர சட்டையை போட்டுக்கிட்டே நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்க?
0: அது ரொம்ப சிரமம்
1: மாட்டுக்கு, அது தெரியாது மக்களுக்கு, உணர மாட்டாங்க. நம்ம மாட்டுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஈர நார் சாக்கை நினச்சி மாட்டில் மேலே போற்றி வச்சுருவாங்க, அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஈர சாக்கு போட்டு தேய்ச்சி வச்சுருந்தோம்னா காய்ச்சல் வந்துடும், நீங்கள் நைட்டு எடுத்தோடனே காய்ச்சல் வரும், அந்த டெம்பரேச்சர் வித்தியாசம் உடம்பு தாங்காதுங்க, அது தவிர்க்கணும். ஈர சாக்கை மாட்டு மேலே போற்றக்கூடாது, கொட்டையை சுற்றி தான் வைக்கணும், மாட்டு மேலே போற்றக்கூடாதுங்க, அது மெயினாக நிறையா செய்வாங்க. தீவனத்தில் நான் அவங்க வீட்டிலே கிடைக்குதுன்ட்டு அரிசி மாவு, கம்பு மாவு, மாவு பொருள் வந்து சோறு கூட வச்சிட்றாங்க. இப்போ இப்போ மேக்சிமம் நம்ம ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சுங்க, இருந்தாலும் சோறும் ஆக்கி போடுற மாதிரி வச்சிட்றாங்களா, அது அந்த மாவு பொருள்களை பூரா நிறுத்திடணும் இந்த கோடை காலத்துக்கு, இல்லைனா அளவை குறைச்சிக்கணுங்க. கலப்பு தீவனம் நார் சத்துடைய தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனங்கள் தான் நிறையா கொடுக்கணும், தீவனம் கிடைக்கலங்கிறீங்கள அதனால் நம்ம இதே தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு செரிமானாவாத தீவனங்களை கொடுக்கக்கூடாது. மெயினாக நீர் சத்து போதுமான அளவுக்குன்னா 50 லிட்டர் நம்ம சொன்ன மாதிரி அந்த அளவு கொடுக்கணும், அதை விட நீங்கள் கொஞ்சம் வச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பத்தாத நீர் சத்து வரும்போது உள்ள ஈரல் பாதிக்கும், அடுத்ததாக வந்து யூரினில் வந்து கலர் மாறிக்கும். அவங்களாம் அதை நோட் பண்ணி பார்க்க முடியாது, இப்போ கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருத்துவர்கள்லாம் நாங்கள் போய் பார்த்தோம்னா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடும், இதுக்கு போதுமான நீர் சத்து கிடைக்கல அதனால் இப்போ யூரின் போயிட்டுருக்குது, அடுத்த ரெண்டு நாளில் வரும் அப்படின்னு வரும். இந்த மாதிரி பராமரிப்பு முறைகளை மட்டும் நம்ம எச்சரிக்கையாக பார்த்து செஞ்சுக்கிட்டே வரணுங்க.
0: ஐயா, அப்புறம் இந்த கோடை காலத்தில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளுக்குன்னு ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை?
1: நம்ம வீட்டில் பூனை நாய் வளர்க்குறாங்க, ஆர்வமாக வளர்ப்பாங்க, கோடை காலம் குழந்தைங்க வேறு அதோட எப்போயுமே ஸ்கூல் லீவாக பொழுது கட்டி வரேன்ட்டு இருக்கான். முன்னெச்சரிக்கையாக செய்கிறது வந்து குளிப்பாட்டினா துடைக்கணுங்கய்யா, குளிப்பாட்டிட்டு அப்படியே விடக்கூடாது, நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டுறோம், தொடர்ந்து குளிப்பாட்டிட்டு நம்ம குழந்தைங்களுடைய அளவு பண்ணோம். முடி இருக்கிற ரகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியவே வச்சு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டு முடியெல்லாம் வாசலுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே நின்று கொட்டுறமா இருக்கணும். இப்போ எல்லாருமே சில பிள்ளை வீடு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க, குழந்தைங்களும் விளையாடுது, குழந்தைங்களுக்கு இது வந்துடக்கூடாது. அப்போ வந்து முறையாக முத முத செய்ய வேண்டியது ரேபீஸ் தடுப்பூசியை முத போட்டுருந்தீங்க, 3 மாதம் எல்லா மருந்துகளையும் இப்போ இலவசமாக போடுறோம். வெறி நோயை கட்டுப்படுத்துறது ஒரு அதிதீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது, வெறி நோய் தான் மெயினாக பரவாயில்ல தடுக்கக்கூடிய ஒரு இது, அது எப்போ மாட்டை கடிக்குதுன்னு தெரியாது நமக்கு, ஆனால் மாடு எச்சு ஒழுகுதுனோடனே வெயிலில் ஒழுகுதா இல்லை இதான் கண்டுபிடிக்க தெரியாமல் 2 3 நாள் விட்டுருவாங்க, அதை தவிர்க்கணும். ரேபீஸை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மற்றபடி வந்து வெயில் தாங்காமல் இது போய் தனியாக ஒரு பாத்ரூமோ ஈரம் இருக்கிற இடத்துல போய் தங்கினா அது காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம், இது தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு வந்து திரும்ப கூட தண்ணியில் நினைக்கும், அது ஈரத்தில் போய் படுக்குதா உடனே நினச்சி கூட திரும்ப குளிப்பாட்டேன்னு சொல்லி அப்போ காய்ச்சலாக இருக்கும் போது திரும்ப குளிப்பாட்டிடுவாங்க, அது செய்யக்கூடாது. மற்றபடி நோய் வந்து ரொம்ப வரக்கூடியது, இது மட்டும்தான் நமக்கு வரும், பராமரிப்பு முறைகள் தாங்க. உணவுமே வந்து இப்போ காஞ்ச உணவுகள் கொடுக்கக்கூடாது, இப்போ தயிர் சாதம் இல்லைன்னா நீர் சத்து அதிகம் இருக்கிற மாதிரி உணவு கொடுக்கணுங்கய்யா. ரெடிமேடு தீவனங்கள்லாம் வச்சு முறுக்கு மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்கும்போது அது வந்து செரிமானத்தன்மை உள்ளுக்கு போய் பத்தாது, அப்போ அதுக்கு தக்கன தண்ணீரும் நிறையா கொடுக்கணும், ரெடிமேடாக பெடிகிரி ஃபீடு அது மாதிரிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஃபீடு கொடுக்கும்போதுங்க தண்ணி வந்து நிறையா கிடைக்கிற மாதிரி வைக்கணும், இல்லைனா நம்ம சாப்பாட்டில் நீர் சத்து குலைய பிசைஞ்சு சாதம் நல்லா நீர் சத்து இருக்கிற மாதிரி கொடுக்கணுங்க, அப்புறம் செரிமானத்தன்மை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முறையான பராமரிப்பில் நோய் செலவு மற்ற வைத்திய செலவெல்லாம் குறைச்சிடலாம், அப்போ தான் பண்ணையோட லாபம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க,
0: அதிகமாக இருக்கும். சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட கலந்துக்கிட்டு இந்த கோடை காலத்தில் எப்படி கால்நடைகளை பராமரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாம், என்ன மாதிரி கொட்டகை அமைப்பு இருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புனா அதை எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நேயர்கள் உங்களை தொடர்பு கொண்டு

0: ஆலோசனையை கேட்கணும்னு நினைப்பாங்க.
1: சரிங்க.
0: அவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் தரலாமாங்க?
1: தாராளமாக 9 4 4 2 1 4 3 7 4 2.
0: ஐயா, மறுபடியும் ஒரு தடவை நீங்களே சொல்லிடுங்க.
1: 9 4 4 2 1 4 3 7 4 2.
0: நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.

இந்த கோடையிலிருந்து கால்நடைகளை பராமரிக்க போதிய நிழல், 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர், காற்றோட்டமான கொட்டகை வசதி, காலையில 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்பாம தவிர்க்கிறது, மதிய வேளையில குளிப்பாட்டி அடர் தீவனங்களை மங்களான வெளிச்சத்துல கொடுக்கிறது. இதன் மூலம் வெப்ப அயற்சியை தவிர்த்து உற்பத்தி திறனை பராமரிக்கலாம். இது போல கோடை காலங்கள்ல கால்நடைகளை பராமரிக்க பல ஆலோசனைகளை வழங்கினார் பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் டி. குணசேகர்.

0: ஓடு ஓடு ஓடு ஓடு ஒய்யாரமா, நாம ஓடு போய் சேர வேணும் சீக்கிரமா.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
4: நேரம் 8 மணி. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தாவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று 2வது முறையாக சந்தித்த நிலையிலும் ஆட்சி அமைப்பதற்கான தேக்க நிலை தொடர்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் திரு விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் பனையூர் அலுவலகத்தில் தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் இக்கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என தெரிகிறது. நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான தேசத்தின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சந்தைகளில் இந்திய வேளாண் மீன்வளப் பொருட்களுக்கான சுகாதாரம் மற்றும் தாவர சுகாதார ஒப்புதல்களை பெறுவதற்கான செயல் திட்டத்தை வகுக்கும் நோக்கில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏற்றுமதியை அதிகரிப்பது, விவசாயிகள் மற்றும் மீனவர்களின்

வருவாயை பெருக்குவது, உணவு பதப்படுத்தும் தொழில்துறையை வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாட்டில் தபால் துறை மூலம் ஆண்டொன்றுக்கு 7.5 கோடி பார்சல் சேவையும் 90 கோடி அஞ்சல் சேவையும் நடைபெறுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை தொடங்கிய பின்னர் 2.12 கோடி பாஸ்போர்ட் விநியோகப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற இத்தேர்வை 8,27,000 மாணாக்கர் எழுதியுள்ளனர். எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் முதுநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் இத்தேர்வை 2,753 மாணாக்கர் எழுதவுள்ளதாக பல்கலைக்கழக டீன் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மாணாக்கரின் வசதிக்காக பஞ்சப்பூர் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, விருதுநகர், நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் உப்பளப்பாத்திகளில் மழை நீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருள்மிகு சௌந்தரியவல்லி தாயார் சமேத ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தெப்போற்சவம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. லக்னோவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

8:06 இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இடைக்கால கீதங்கள் காற்றலைகள் அது அவ்வளவு நேரம் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணத்தட்டு வரலாம், அல்லது 240-102-1 அப்படிங்கிற எண்ணிலையும் வந்து உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திரு சிவானொழி அலைபரிசைகளோடு.

0: 8:11 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய இனிய உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யாருங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நெஞ்சமெல்லாம் நீயே என்ற படத்திலிருந்து சார், யாரது யாரது நெஞ்சல்லி போனது அந்த பாடல் சார்.
0: நன்றிங்க ஐயா, இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்க ஐயா.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: இனிமையான பாடல்களோட இரவு இசை இனிமை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக கேட்டுருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 101 240 101 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ இணைப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, சரஸ்வதி பேசுறேங்க சார். வணக்கம்.
0: வணக்கம் சரஸ்வதி அம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: சங்கராபுரம் பேசுறேன். எல்லா வண்ண குழந்தை செமையா இருக்கு.
0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேட்குறீங்க. சரி, இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு முதல் முறையிலிருந்து வெற்றிவர் வாசம் போடுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி. இனிப்பு
1: எல்லாமே சூப்பராக இருக்கு. எனக்கு லெட்டர் போட தெரியாது, மெயிலும் அனுப்ப தெரியாது, எதுவுமே தெரியாது சார்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க. நிகழ்ச்சியில

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையை இனிமே கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:22 இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்வது யாருங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திர காலேஜ் இக்பால் பேசுறேன் சார். நல்லா இருக்குல்ல சார்?
0: நல்லமா இருக்கும். நீங்க எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில கேட்டே வர சார்.
0: தொடர்ந்து கேளுங்கம்மா மகிழ்ச்சி. இப்ப என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கலங்கை ஒளியில இருந்து சார் ஏதாச்சும் பாடல் கொடுக்க. அது பாட படத்தை எல்லா பாட்டும்

0: 8:27 இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விரும்பி கேட்குற பாடல் அப்படின்னு தான் சொல்லும். நீங்களும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் சொல்லி 4-3-1 முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார்?

0: பேசுறீங்க?
1: இதான் இங்க குன்னம் மாவோ குன்னம் தாலுக்கா பெண்ணுங்களம் கிராமம் சார்.
0: சரிங்கய்யா, உங்க பேருங்கய்யா?
1: என் பேர் ரவி சார், டெய்லரா இருக்கேன்.
0: சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. என்ன பாட்டு வேணும்?
1: 16 வயது நிலை சோல வெதக்கையிலே சொல்லி போட்டு போன புள்ளே, அந்த பாட்டு வேணும் சார். அப்புறம் சின்ன தகவல் சார்
0: சொல்லுங்க.
1: இந்த பாட்டுல இந்த படத்துல இருந்தா சார் இளையராஜா ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ல பாடுறது.
0: டைட்டில் சாங்.

0: இந்த பாட்டுல இந்த படத்துல இருந்தா இளையராஜா ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ல பாடுறது
1: பாட்டு கேக்குறது ஒரு பாட்டாவும் பாடி காமிச்சிருக்கீங்க. உங்களுக்காக அந்த விருப்ப பாடல் வருது, கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள்.

0: 8:31 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர்லேருந்து தமிழர்க்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கண்ணா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊமேவெளியிலேருந்து மாமரத்து.
0: நன்றிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வருது, கொடுத்துடலாம்.
1: நன்றிண்ணா.

0: 8:36 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், தம்மம்பட்டியிலிருந்து கீதா பேசுறேங்க சார்.
0: கீதாமா சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க சார். எங்களுக்கும் லைனா சார் கொடுத்துக்கிட்டே இருங்க சார், எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேதுங்க சார்.
0: ரொம்ப
1: சந்தோஷம் சார்.
0: நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பா இணைப்பு கிடைக்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சார் சார் இல்ல சார், வரவங்களே வராங்க சார், நாங்கெல்லாம் வந்து வரவே முடியல சார், எங்களையும் லைன்ல போட்டுக்கங்க சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பாமா, இடைவெளி விட்டுதான் நேர்கள் வந்து வரணும் அப்படிங்கறது மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம்.
1: அதே மாதிரி சார், நான் அந்த மங்கையர் உலகத்துக்கு வந்ததான் சார். இன்னைக்கு மழை வெயில பத்தி பேசுனீங்களா சார், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுடைய டேஸ்ட் சூப்பரா இருக்கு சார். நல்லா
0: செய்யலாம்
1: பாக்குறதுல பாருங்க, சமையல் பண்ணிக்கிட்டே உங்களை புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் முன்னேறது.
0: சரிமா சரிமா, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சார் என்ன சமாச்சாரில இருந்து சோறு கொண்டு போறப்புள்ள அந்த சும்மாடையா இருக்கு அந்த பாடல் சார்?
0: கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க விரும்பி கேட்ட பாடல்?

0: 8:41 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டணிந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் திருச்சி சோழநாடுல இருந்து கே ராமலிங்கம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராமலிங்கம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். நான் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வரேன் சார்.
0: நன்றி. இன்னைக்கு எல்லா நேருமே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் வர்றாங்க. என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து சார், உயிரே உயிரின் உயிரே, ஒரு நாள் உறவா இதுவே, அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரதை கேட்டலாங்க.
1: தேங்க்யூ.

0: 8:46 இனிமையான இரவு நேரத்தில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வராங்க? வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் சார்.
0: வைத்தியநாதன் ஐயா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: நலமா இருக்கலாம் சார்.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சரிங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: மைதிலி என்னை காதலி படத்தில் ஞானம் தான் உரை.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இனிப்புல வந்ததுக்கு. நீங்க விரும்பி கேட்ட மாதிரியே பாடுறது கேட்டு ரசிப்போம்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி இளவரசிகளில். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வரப்போகும் நீர் யார் அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: உறவிலிருந்து சக்கரபாணி பேசுறேன் சார்.
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு நீயா படத்துல இருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு. நேர்களே, 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இதுவரைக்கும் நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். காலத்தால் அழியாத காவிய கானங்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்கணும் உங்கள் விருப்பமா அப்படின்னா, இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்பமான பாடல் அந்த பாடலிடம் பெற்றப்படும். கூடவே உங்கள் பேர் ஊர் பேரோட அடங்கிய தகவல்களை குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. இரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் நேர் விரும்பி கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்களுடைய விருப்பமான பாடல்களோடு கேட்டு ரசித்தோம் இரவு இசை இனிமை. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகளாய் நியூஸ் அட் 9 ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நேரம் 9:21. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz-இல் நேர்களே, இன்று இரவு 9:30 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய கல்யாண கலாட்டா நாடகம் சென்னை அஞ்சல் வாயிலாக ஒளிபரப்பாகவிருக்கின்றது. கேட்க மறவாதீர்கள்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் அடித்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நேரம் 9:26. நேர்களே, இன்று இரவு 9:30 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய கல்யாண கலாட்டா நாடகம் சென்னை அஞ்சல் வாயிலாக ஒளிபரப்பாக இருக்கிறது. கேட்க மறவாதீர்கள். இதைத் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து கே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி அவர்களின் குரல்கள்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமா வாசலையே பாத்துட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா மேடம்?
3: எஸ் சார், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொண்ணுங்களை காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சுகம்.
2: அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம், நானும் ஒரு பொண்ணுக்காக தான் அரை மணி நேரமா வெயிட் பண்றேன், இன்னும் வரல. ஒருவேளை அலங்காரம் இன்னும் முடியலையோ என்னவோ.
3: முதன் முதலா சந்திக்கிற அவசரத்துல அவரோட போன் நம்பர் கூட வாங்க மறந்துட்டேன்.
2: எனக்கும் நான் சந்திக்க போற பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
3: ஓ அப்படியா சார், கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்.
2: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
3: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரதா சொன்னாரு.
2: ஓ, அப்ப அவர் பேரு
3: மிஸ்டர் ரவி.
2: அப்ப நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
3: எஸ் நான் தான் ரம்யா. ஆமா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்ல போட்டிருக்கீங்க.
2: அதையும் கேக்குறீங்க ரம்யா? வர வழியில வேகமா வந்த கார்காரன் தேங்கி கிடந்த தண்ணியை தூக்கி ஏன் மேலாடிச்சிட்டான்.
3: அச்சுச்சோ, அப்புறம்?
2: அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தேன்.
3: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு, இல்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமையே போயிருப்போம்.
2: நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
3: நீங்க சொல்றது சரிதான், வாங்க காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே.
2: நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், கை நிறைய சம்பளம், அம்மாவும் அப்பாவும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்.
3: ஓகே, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
2: நாம ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சம்மதத்துக்காக தான் அம்மா அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: மிஸ்டர் ரவி, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு.
2: கனவு காணுவது ஒன்றும் தப்பு இல்ல, உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: கண்டிப்பா, ரொம்ப வசதி, நிறைய சொத்து, பணம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்.
2: நீங்க சொல்றத பார்த்தா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, அப்படித்தானே?
3: அப்படி இல்ல, நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாதுலாம் நான் சொல்லல, எப்ப வேணாலும் நீங்க பாத்துட்டு வரலாம். நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா ரவி?
2: நோ நோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை காதலிக்கணும், அதுதான் என்னுடைய பிரின்சிபல்.
3: எனக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது, மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
2: மிஸ் ரம்யா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: இதுவரை என் மனசுக்கு பிடிச்சவரை நான் சந்திக்கவே இல்ல மிஸ்டர் ரவி.
2: என்ன உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா?
3: இன்னும் என் மனசு ஒரு முடிவுக்கு வரல.
2: எப்ப வரும்?
3: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம்.
2: சாரி சாரி மிஸ் ரம்யா, என்னால அவ்வளவு நாள்லாம் காத்திருக்க முடியாது.
3: நான் உங்களை காத்திருக்க சொல்லலையே, என் மனம் உங்களை ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனா கட்டுப்பாடு இல்லாத சிட்டுக்குருவிய போல உலகத்தை சந்தோஷமா சுத்தி வரணும் என் கணவரோட.
2: நான் மகிழ்ச்சியோட இருக்க ஆசைப்படுறேன், நீங்க சந்தோஷத்தோட பறக்க ஆசைப்படுறீங்க. தேங்க்ஸ் ரம்யா, நான் கிளம்புறேன் ரம்யா.
3: என்ன பிடிச்சிருக்கான்னு எதுவும் சொல்லாம பொறுப்பிட்டுறீங்களே மிஸ்டர் ரவி.
2: என் மனசு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ் ரம்யா.
3: ஓ அப்படியா, அது எப்ப வரும்?
2: சில நாட்கள்.

0: ஆகலாம், சில மாதங்களாகலாம், ஏன்
1: போதும் போதும், சில வருடங்களா கூட ஆகலாம், அப்படிதானே? என்ன ரவி, ரிப்பீட்டா?
0: நோனோ, உங்களை சந்திச்சதுல நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயத்தையும் அமைதியா டீல் பண்றீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அப்படின்னா என்ன?
0: உங்களை பிடிச்சிருக்கு, உங்க பணக்காரத்தனத்தை தான் எனக்கு பிடிக்கல.
1: நாம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான தேவையே பணம் தானே. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு பாத்தீங்கன்னா என்ன நிச்சயம் பிடிக்கும்.
0: சாரி மிஸ் ரம்யா, உங்க மனசுக்கேத்த ஒருத்தன் நிச்சயம் கிடைப்பான், அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
1: மிஸ்டர் ரவி, இந்த நல்ல சான்ஸ் இழந்துட்டோன்னு பின்னால நீங்க வருத்தப்பட போறீங்க.
0: இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்லையே மிஸ் ரம்யா, உங்க விருப்பத்துக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். நான் வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக்.
1: என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், பாய்.
2: என்னடா தம்பி ரவி, சுத்த கோமாளி தினமா இல்ல? பொண்ண பாக்க போகும்போது 10 கேள்வி கொடுப்பியான், அதுல 8 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா அவளை கட்டிக்க சமாதிப்பியான். ஏண்டா இது நடக்கிற காரியமாடா?
0: ஏமா நடக்காதுன்றீங்க, வாழ்க்கையே ஒரு பரீட்சை தானமா?
2: என்னடா தம்பி சொல்ற, போனோமா பொண்ண பார்த்தோமா புடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோமான்னு இல்லாம ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது?
0: ஏமா ஏமா நீயே சொல்லுமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணு நான் பாத்திருப்பேன்?
2: ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கு என்ன,
0: தனியா பேசணும் தனியா பேசணும் சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்கம்மா. என்னென்ன கேள்வி கேக்குறாங்க தெரியுமா?
2: அப்படி என்ன தாண்டா கேக்குறாங்க?
0: ஒரு பொண்ணு கேக்குறா, அமெரிக்க அதிபர் யாருன்னு சொல்லுங்கன்னு.
2: யாருன்னு சொல்லிட்டு போறது?
0: அப்ப என்ன, அவ அவரை கட்டிக்கு போறாளா இல்ல என்ன கட்டிக்கு போறாளா? இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாடம் போகட்டதான் இந்த பரீட்சை.
2: என்ன மோடா தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலப்பா.
3: என்ன மங்களம், என்ன சரிப்பட்டு வரல? உன் புள்ள என்னவோ பரீட்சை அது இதுங்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக போறானா என்ன?
0: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல.
2: இங்க பாருங்க, அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னன்னு நீங்களே அவங்கிட்ட கேளுங்களேன்.
3: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போறா, என்ன பரீட்சை?
0: அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, பொண்ணு பாக்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
3: அட இது புதுமையா இருக்க,
0: கேளுங்க. அதுல 10 கேள்வி இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும், சரியான பதில டிக் செய்யணும், அவ்வளவுதான்ப்பா.
3: ஓஹோ அப்படியா, அது சரி. ஆமா, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும்?
0: ரொம்ப ஒண்ணும் இல்ல, சரியா 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும், அப்புறம் ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதுதான்.
3: ஐடியாவும் நல்லாதான் இருக்கு, உன் பேச்சும் நல்லாதான் இருக்கு.
2: என்னங்க நீங்க, அவன் சொல்றதுக்கு எல்லாம் ஆமா சாமி போடுறீங்க, இது எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே.
3: ஏன் மங்களம் பயப்படுற, எல்லாம் கல்யாணத்துல தான் கொண்டு போய் முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாத.
0: ஐயோ அப்பானா அப்பாதான், தேங்க்ஸ் டாடி.
3: ஏன் மங்களம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா வேணாமா?
2: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லீங்க, நீங்க வேற இப்படி சொல்றீங்களே.
3: அப்போ அவன் வழியிலேயே அவனை விட்டுதான் பிடிக்கணும்.
2: எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி, என் பேச்சுக்கு இந்த வீட்டுல எங்க மதிப்பு இருக்கு?
0: அம்மா உங்க மதிப்பு என்னைக்கும் குறையாது. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்காக வாசு காத்துக்கிட்டு
3: இருப்பான். அப்படி என்ன அவசரம்?
0: என்ன அவசரமா, க்வெஸ்சன் பேப்பர் தயார் பண்றதே அவன் தானே.
3: அதான பார்த்தேன், நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வரும்னு.
0: சரி சரி சரி வரேன்ப்பா, வரேம்மா.
2: போயிட்டு சீக்கிரம் வா. ஏங்க உங்களை தாங்க
3: சொல்லு,
2: ஜோசியர் வந்து 3 பொண்ணுங்களோட ஜாதகம் போட்டோ இதெல்லாம் குடுத்துட்டு போனாருங்க.
3: என்ன செய்யறது, பாவம் மனுஷன், அவரும் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிற மங்களம், அவரு ஜாதகம் சரியா இல்ல போல இருக்கு.
2: என்னங்க நீங்க, எங்க பாருங்களேன் இந்த போட்டோவை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்காங்க. 10 பொருத்தம் இருக்காங்க.
3: இருந்து என்ன பண்றது, உன் பிள்ளையாண்டா தான் 10 கேள்வியில 8 கேள்வி சரியா டிக் பண்ணணுங்கிறானே.
2: ஏங்க அவன் தான் பிடிவாத காரணாச்சே, நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லக்கூடாதா?
3: மங்களம், இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க வழியிலேயே போக விட்டுதான் பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு?
2: ஆமா இதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது, என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும்.
3: அதோட உனக்கு இப்படி புலம்பதான் தெரியும், எனக்கு பசிக்குதுன்னும் சோறு போடணும்னும் உனக்கு தெரியுதா?
2: அது சரி, சாப்பாடு போடுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன், அதுக்கு ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க?
3: நான் எங்கடி சுத்தி வளைக்கிறேன், அந்த காலத்துல நீதானடி என்ன வளைச்சு போட்ட.
2: ஐயோ பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வழி தெரியல, வாய பாருங்களேன் வாய. சரி சரி வாங்க சாப்பாடு போடுறேன்.
3: போ போ போடு.
0: ஏடா வாசு, 10 கேள்விய செலக்ட் பண்றதுக்கு ஹோட்டல்ல தான் ரூம் போடணுமா? இது உனக்கே அநியாயமா படல.
4: ஹலோ,
3: இந்த

0: ரூமை பத்தி உனக்கு தெரியாது. இந்த ரூம்ல கதை டிஸ்கஸ் பண்ண எல்லா சினிமாவும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது?
1: அடே அடே, அப்ப நான் பொண்ணு தேடர்லயும் சில்வர் ஜூப்ளி தானா?
0: ஏண்டா நீ பேச மாட்டே? மூளைய கசக்கி நான் கேள்வியை செட்டப் பண்ணி கொடுத்துடுவேன், நீ அதை வச்சு பொண்ண செலக்ட் பண்ணிடுவியா? அப்படித்தானே?
1: கோச்சுக்காதர் மாப்பிள, எல்லாம் என் நேரம்டா.
0: உன் நேரத்துக்கு என்னடா குறைச்சல், பொண்ணுங்களா பார்த்து தள்ளுற?
1: ஏன் சொல்ல மாட்ட, பொண்ணுங்களாடா அவங்கலாம் ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச தேவதைங்கன்னு நினைப்பு.
0: சரிடா மாப்பிள, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லு.
1: டேய் பாவி, இது மூணாவது ஐஸ்கிரீம்டா. ஐயோ, என் பணம் எல்லாம் ஐஸ்கிரீமா கரையுதே.
0: காக்கா மாதிரி கரையாத. கேள்வி பதில் ரெடி ஆயிடுச்சு, அதோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு. நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேள்வி பேப்பரை நீ படிச்சு முடிச்சிரு, ஓகேவா?
1: ஏண்டா, இந்த கேள்விக்கெல்லாம் நீ சொல்ற பதில் சரியா இருக்குமாடா?
0: எவனுக்கு தெரியும்?
1: என்னடா இப்படி சொல்ற?
0: டேய் ரவி, நான் செலக்ட் பண்றதுதான் சரியான பதில், அவ்வளவுதான்.
1: டேய் டேய், என்ன இந்த வம்பலையும் மாட்டி விட்டுறாதரா.
0: நம்பினா கெடுவதில்லை. எதுக்கும் இத ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க.
1: ஜெராக்ஸா? எதுக்குடா?
0: இது செட் ஆகலைனா இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் இல்லையா?
1: கரெக்ட் கரெக்ட், அதுவும் சரிதான்.
0: நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதரா ரவி, இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குன்னு உனக்கு தோணலையாடா?
1: டேய் வாசு, இப்ப பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கறதே ஒரு விளையாட்டா தண்டா போச்சு.
0: ஏண்டா, அவங்க வாழ்க்கையில மட்டும் நீ விளையாடலாமா?
1: இல்லடா வாசு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா பேசி பாக்குறோம்.
0: அதுதானடா இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு.
1: ஓகே ஓகே, ஒரு பொண்ணு சொல்றா தனியா பேசி பாப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கோங்கறா.
0: வேண்டாண்டா ரவி, எனக்கு என்னவோ பயமா இருக்குடா, நீ போற பாதை சரியில்லைன்னு தாண்டா எனக்கு தோணுது.
1: கவலையே படாத நண்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காமலா போவா?
0: உன் நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள்டா. சரி சரி, வாடா போலாம்.
1: ஓகே வா வாசு, போலாம்.
0: அங்கிள், என்ன அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அங்கிள்?
2: அப்பா வாசு, முதல்ல உட்காரு வாசு. நம்ம ரவி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லப்பா, எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல.
3: அடடே வாசுவா, வா வா, நல்ல வேளை நீ இங்க வந்த. ஏண்டாப்பா, ரவிக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா?
0: அவன் பிடிவாத குணம்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஆண்டி.
3: இங்க பாரு வாசு, இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்களை பாத்துட்டான், ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆகலங்கிறான்.
2: ஏம்பா, இவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னே எங்களுக்கு தெரியலையப்பா.
3: ஒரே புள்ளன்னு அளவுக்கு மீறி இவர் கொடுத்த செல்லம் அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு வாசு.
0: கவலைப்படாதீங்க ஆண்டி, ரவிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். வேணும்னா பாருங்களேன், சட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான்.
2: என்னமோ வாசு, உன் வாக்கு நல்லபடியா பலிக்கட்டும்பா.
0: உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்ல மருமக வரத்தான் போறா, நீங்க வேணும்னா பாருங்களேன்.
3: வாசு, நீ தான்ப்பா அவனை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
0: கண்டிப்பா ஆண்டி, அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா ஆண்டி?
3: நீ சொல்றத கேக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு.
2: உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனாலதான் வர சொன்னோம்.
0: வரேன் ஆண்டி.
3: போயிட்டு
2: போயிட்டு வாப்பா.
1: வாடா வாசு. என்னடா, ஒரு வாரமா ஆளையே காணோம், போன் கூட சுவிச் ஆஃப்ல இருந்தது.
0: ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன டூர்டா, அவசரத்துல உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சாரிடா மாப்ள, உன்னோட பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு?
1: எல்லாம் அண்டர் லெவல்ல தான்டா இருக்கு.
0: என்னடா ரவி இப்படி சொல்ற?
1: அதை ஏண்டா மாப்பிள கேக்குற? ரெண்டு நாளைக்கு முன்னால சங்கீதான்னு ஒரு பொண்ண பார்த்தேன்.
0: அவ உன்ன பாட சொன்னாளா?
1: அப்படி கேட்டிருந்தாதான் பரவாயில்லையே, அவ என்னையே கேள்வி கேட்டாடா.
0: அப்படி போடு, சரியான போட்டிடா.
1: என்ன நக்கலா? டேய், அவ என்கிட்ட ஒரு கேள்வி பேப்பரை கொடுத்து சரியான பதில டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாடா.
0: நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்புறம் நீ என்ன பண்ண?
1: அதை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா.
0: அந்த கேள்வி பேப்பர்ல அப்படி என்ன கேள்வி தாண்டா இருந்துச்சு?
1: என்ன இருந்துச்சா? நாம செட் பண்ணோமே அதே கேள்வி பேப்பர் தாண்டா அது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு.
0: டேய் டேய் ரவி, நல்லா பாத்தியாடா, நாம செட் பண்ண பேப்பர் அவ கைக்கு எப்படா போச்சு? போக சான்ஸே இல்லையடா.
1: அதையும் அவளே சொல்லிட்டாடா. 10 நாளைக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ண பார்த்தோம்ல.
0: நல்லா இருக்கே, நான் எங்கடா பார்த்தேன்?
1: இவன் ஒருத்தன், அந்த பிரியாவும் இவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: ஓ, கதை அப்படி போதா? உன்ன பழி வாங்க அவ இவகிட்ட பேப்பரை கொடுத்துட்டாளா? அப்படித்தானே?
1: அப்படியேதான். என் நேரமே சரியில்லடா வாசு.
0: நீ இப்படி கேள்வி பேப்பரை தூக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க போறியே, அதுதாண்டா சரியில்லை, நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. டி ரவி, இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம், பேசாம நீ அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு வாழறத

0: தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்துல நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்டா. விளையாட்டா நினைச்சது எங்க விபரீதம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா.
1: டேய், நானே பயப்படல. சரி, கவலை விடு, எல்லாம் நல்லபடியா தான் முடியும்.
0: டே ரவி, எனக்கு நீ ஒரு உறுதி கொடுக்கணும்டா.
1: கர்ணங்கிட்ட குந்தக கேட்ட மாதிரி என்கிட்ட வரம் கேட்கற, அப்படித்தானே? தந்தோம் நண்பனே, கேள்.
0: இனிமே இந்த பரீட்சைய இன்னும் ஒரு பொண்ணுகிட்ட தான் வைக்கணும், சரியா?
1: ஓகே, இனிமே வைக்கிறது தான் கடைசி பரீட்சையா இருக்கும், போதுமா?
0: தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்.
1: ஆமா, ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன் மேரேஜ் எந்த லெவல்லடா இருக்கு?
0: அப்பா அம்மா பார்த்த பொண்ணுகிட்ட போன்ல தான் பேசினேன். எங்க ரெண்டு பேர் மனமும் ஒத்து போச்சு, ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சும் போச்சு.
1: டேய் டேய், படுபாவி, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா.
0: இப்பதானடா கல்யாண பேச்சே தொடங்கி இருக்கு. ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன்.
1: தங்கச்சி என்னடா செய்யறா?
0: சாப்ட்வேர் இன்ஜினியர். 3 மாசம் ட்ரைனிங்ல அவளை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்களாம். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறா. பாக்கலாம்.
1: வாசு, செம்ம நியூஸ் சொல்லிருக்கடா, சூப்பர்டா. முதல்ல ட்ரீட், ஓகேவா?
0: விட மாட்டியே. சரி, வா போலாம்.
2: வாங்க மிஸ்டர் ரவி, போன்ல சொன்ன மாதிரி சரியான நேரத்துல வந்துட்டீங்களே.
1: எஸ் மிஸ் சரிகா, நான் எப்பவுமே பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவன்.
2: ஓ குட், நல்ல பழக்கம்தான். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் ரவி.
1: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எஸ் மிஸ் சரிகா, திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: திருமணம் வாழ்க்கையில ஒரு முறை நடக்கும் பந்தம், ஆனா அது 1000 காலத்து பயிர்.
1: எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. நம்ம திருமணத்தை நிச்சயிக்க போறது ஒரு பரீட்சை.
2: பரீட்சையா? அது என்ன பரீட்சை?
1: வெரி சிம்பிள், 10 கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பரை உங்ககிட்ட நான் கொடுப்பேன். ஒவ்வொன்னுக்கும் 4 பதில் இருக்கும். அதுல சரியான பதில நீங்க டிக் பண்ணணும்.
2: அட, வித்தியாசமா இருக்கே. சரி, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும் மிஸ்டர் ரவி?
1: 8 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் தான்.
2: அப்படியா? எங்க கேள்வி பேப்பரை கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம்.
1: இந்தாங்க மிஸ் சரிக்கா.
2: நான் பதில் டிக் பண்றதுக்கு முன்னாடி நம்மள பத்தி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன்.
1: கொஞ்சம் என்ன, எவ்வளவு வேணா தெரிஞ்சுக்கலாம்.
2: உங்களை பத்தி சில கேள்விகள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
1: நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன்.
2: அப்படின்னா தெரியாது. ஓகே, வெங்காயம் கிலோ என்ன விலை?
1: போதும் சரிக்கா, போதும். கண்ணு கலங்குது.
2: கர்ச்சீஃப் தரட்டுமா கண்ணை துடைச்சிக்கிறதுக்கு? சரி, நாம ரெண்டு பேரும் சினிமா பாக்கறதுக்கு போறோம்.
1: சரி,
2: ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க?
1: பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பிளாக்ல டிக்கெட் வாங்கி எதுக்கு வீண் செலவு செய்யணும்?
2: அப்படியா? சரி, நாம வீட்டுக்கு திரும்பினா எங்கயாவது ஒரு இடத்துல காஃபி குடிக்க நிப்பாட்டுவோம். மீண்டும் ஒரு தடவை சினிமா பார்க்க வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, நேரம் கிடைக்கணும். அதனால நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்த்துட்டே வந்துடலாமே.
1: பொருளாதார நிபுணியா போயிருக்கலாம். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா?
2: இல்ல இல்ல, ஆனா என்னை பத்தி சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கேட்டுக்கிட்டா போச்சு.
2: எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
1: அப்ப கோபக்காரின்றீங்க. அடுத்தது?
2: அடுத்தது நினைச்சது நடக்கலன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன்.
1: டென்ஷன் பார்ட்டி போல் இருக்கு. அடுத்து?
2: நான் சொன்னபடி கேக்கலன்னா அழுதுடுவேன்.
1: இவ்வளவுதானா இன்னும் இருக்கா?
2: இப்போதைக்கு இவ்வளவுதான், இது போதும் நினைக்கிறேன்.
1: சரி, இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா மிஸ் சரிகா?
2: தாராளமா சொல்லலாம் மிஸ்டர் ரவி.
1: மிஸ் சரிகா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நீங்க நல்ல டாக்டரா கூப்பிட்டுருக்கலாம்.
2: மனைவிக்கு துன்பம் வரும்போது கணவன் ஒரு நல்ல டாக்டரா நடந்துக்கணும் அப்படிங்கறது தான் என் அபிப்பிராயம்.
1: சாரி மிஸ் சரிகா, எனக்கு நேரம் ஆகுது. பதில டிக் பண்ணிட்டீங்களா?
2: ஓ, அத மறந்துட்டேன், சாரி. 1 மினிட், இதோ இப்ப குடுத்துடுறேன்.
1: என்ன சரிக்காது, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள டிக் பண்ணிட்டீங்க?
2: மிஸ்டர் ரவி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க கேள்வியை பார்த்தேன். என்ன இது, பப்புக்கு போவீங்களா, வீக்கெண்ட எப்படி கழிப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு?
1: இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பா தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க.
2: சாரி மிஸ்டர் ரவி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. பொண்ணுங்களை மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க பிளீஸ்.
1: தேங்க் யூ ஃபார் யுவர் அட்வைஸ் மிஸ் சரிகா.
2: இந்தாங்க உங்க க்வெஸ்சன் பேப்பர், வீட்டுக்கு போய் பதில பாத்துட்டு ராத்திரி 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லுங்க.
1: உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது?
2: யோசிக்க வேணாம், உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லயே என்னோட போன் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா?
1: இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, இருந்தாலும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியல மிஸ் சரிகா.
2: ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரவி.
1: பாய் மிஸ் சரிகா.
3: ஏண்டா தம்பி ரவி, அந்த பொண்ண பாத்துட்டு வந்ததுல இருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கியே, அப்படி என்னடா தம்பி அங்க நடந்துச்சு?
1: ஆடா போங்கம்மா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம்.
3: ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நம்ம புள்ள ஒரு மாதிரியா பேசுறான் பாருங்களேன்.

0: என்ன என்ன என்ன என்னாச்சு? என்ன ரவி, உடம்புடம் சரியில்லையா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் குழப்பமா இருக்கு அவ்வளவுதான்.
2: அப்போ என் பிள்ளைய என்ன சொல்லி குழப்பிட்டாலோ
0: தெரியலையவோ. கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இற, நீ சொல்லு தம்பி, அங்க என்ன நடந்துச்சு?
1: அப்பா, சம்பளம் எவ்வளவுன்னு கேப்பான்னு பார்த்தா சமைக்க தெரியுமான்னு
2: கேக்குறாப்பா. இவ்வளவுதானா? நான் இருக்கும் போது என் பிள்ளை ஏன் சமைக்கணும்?
0: அடடாடா, இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே அவனை கெடுத்துட்ட. இப்படிதான் சீரகம் வாங்கிட்டு வாடானா சோம்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறான்.
2: ஆமா, நீங்க மட்டும் என்னவா மின்சார பில்ல கட்டிட்டு வாங்கன்னா எந்த மின்சார ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கட்டிட்டு வரணும்னு கேட்டாலுதானே நீங்க எங்களுக்கு தெரியாதாக்கும்.
0: இப்ப அது குத்தி காட்டுறதுக்கு இதான் நேரமா?
1: சரி சரி, விடுங்க, உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்காங்க. மத்தத பத்தி எல்லாம் கேட்டா கூட பரவாயில்லம்மா. வெங்காயம் என்ன விலன்னு தெரியுமான்னு கேட்டாமா? அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல.
2: ஐயோ விடுறா ரவி, இவ இல்லன்னா இன்னொரு பொண்ணு, பொண்ணுங்களுக்கா குறைச்சல்?
1: அவளை சும்மா விட கூடாதுமா. அம்மா, மேஜர் டிராயர்ல ஆன்சர் பேப்பர் வச்சிருந்தேன், பாத்தீங்களா?
2: என்ன பேப்பர்? எந்த பேப்பரையும் நான் பாக்கலையேப்பா.
1: அப்பா, நீங்களாவது பாத்தீங்களாப்பா?
0: ஏன்பா, நீ வச்சதே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து நான் பாக்குறது?
1: அந்த பேப்பர் இருந்தாதான்ப்பா அவ ஆன்சர் பிக் பண்ணது கரெக்டா இல்லையான்னு தெரியும்.
2: தம்பி, இங்க பாரு, இந்த இந்த பேப்பர் பாரு.
1: இது இல்லம்மா, இது கேள்வி பேப்பரோட ஜெராக்ஸ். இந்த வீட்டுல எதுவுமே தேடும் போது கிடைக்காது.
0: இங்க பாரு ரவி, நாளைக்கு பொறுமையா தேடி பாத்துக்கலாம். இப்போ மனசு சரியில்லை, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
1: இல்லப்பா, 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லி ஆகணும். அப்பா, 4 வார்த்தை அவ மனசு குத்தும்படியா சொல்லணும்ப்பா. இதுல வேற அவ கோவக்காரியா பிடிவாதக்காரியா?
2: தம்பி, கோபம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும், பிடிவாதம் இருக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்கும். உன்ன மாதிரி.
1: ஏன் பேச மாட்டீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே.
0: ஏம்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா முதல்ல அத சொல்லு.
1: அவ பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல.
2: ஏன்பா ரவி, இந்த கேள்வி பேப்பரை எல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்க பாக்குற பொண்ணை கட்டிக்க கூடாதா?
0: ஆமாண்டா ரவி, நாங்க உனக்கு நல்லது தானடா சொல்லுவோம்.
1: என்ன இது, இந்த ஆன்சர் பேப்பர் எங்க தேடியும் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது?
2: ஓ தம்பி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, வேணும்னா வாசோ வர சொல்லட்டுமா?
1: அவன் எதுக்குமா?
0: ரே, அந்த செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, முதல்ல போய் அதை.
1: வரேன் வரேன் வரேன். ஹலோ, யாரே? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓ, நீங்களா? மணி 10 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட் ஆகி கேக்குது. இல்ல, சிக்னல் சரியில்லை போல. இருங்க, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
2: ஏங்க, உங்களை தாங்க. அந்த பொண்ணா இருக்குமோ?
0: அவன் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கும் போதே அது உனக்கு தெரிய வேணாமா?
2: வெளியே வரும்போது எப்படி வருவானோ என் புள்ள தெரியலையே.
0: உன் புள்ள உன் புள்ள மாதிரியேதான் வருவான்.
2: ஏங்க, இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
0: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்ததுதான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டே வரப்போகுது.
2: என்ன டேர்னிங் பாயிண்டோ? அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
0: என்னோட பாயிண்டும் அதுதான். உன் புள்ள ரூமை விட்டு வெளியே வந்தா தான் அவன் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியும்.
2: ஆண்டவன் பாயிண்ட் எப்படி இருக்க போகுதோ?
0: எல்லாம் நல்ல பாயிண்டா தான் இருக்கும், அதுவும் நமக்கு சாதகமான பாயிண்டா தான் இருக்கும். இப்போ சாப்பாடு போடணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
2: புள்ள வந்த பிறகுதான் சாப்பாடு, இது என்
0: பாயிண்ட். இது ரொம்ப நல்ல பாயிண்டா இருக்க.
3: என்னடா ரவி, உடனே ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், இங்க வந்தா பேசாம இருக்க.
1: என்ன பேசுறதுன்னே தெரியலடா வாசு.
3: அப்போ 10வது படையெடுப்பும் படு தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு.
1: அதான் இல்ல, அவ 10 கேள்விக்கும் சரியான பதில டிக் பண்ணிட்டாடா மாப்ள.
3: அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தானடா ரவி.
1: அதான் யோசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா வாசு, அவ திங்கிங்க வேற மாதிரி இருக்குடா.
3: அத பத்தி நீ ஏன்டா திங்க் பண்ற? போக போக எல்லாம் சரியா போயிடும்.
1: அப்படிங்கற, சரி பாப்போம்.
3: டேய், லட்சியம் அது இதுன்னு சவால் விட்ட, இப்ப ஒரு பொண்ணு 10 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு?
1: அச்சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாசு, நான் சொன்னது சொன்னதுதான்.
3: ஆமா, அவ எப்படிடா 10 கேள்விக்கு சரியா பதில் டிக் பண்ணா?
1: அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே அவ புத்திசாலி பொண்ணாதான்டா இருக்கணும்.
3: இருக்கலாம். ஆமா, நீ ரிசல்ட்ட சொன்ன போது அவ ஏதாவது சொன்னாளா?
1: சொன்னாடா, அதுதான் என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு மாப்ள.
3: ஓ, மனச நோகடிக்கிற மாதிரி அவ அப்படி என்னடா சொன்னா?
1: நீங்க வச்ச பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா நான் வச்ச பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க ரவின்னு என்ன கவுத்துட்டாடா.
3: கவுத்துட்டாளா? அதுக்கு நீ என்னடா சொன்ன?
1: மனைவியாக போறவங்க கிட்ட தோக்கறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டா.
3: டேய் மாப்பிள,

0: சரியான பதில்டா. அப்போ அவ கவுந்திருப்பாளே. சரி சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு.
1: டே ரவி, அவ பேர் என்னடா?
2: சரிகான்னு சொன்னா.
0: அடே, நீ சரி சரின்னு தலையாட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லு.
2: போட வாசு.
0: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
2: ஹலோ அப்பாவா?
3: ஆமாப்பா ரவி. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. வர 10ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம்.
2: என்னப்பா இது, நாள் ரொம்ப கம்மியா இருக்கப்பா.
3: அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்களாம்ப்பா. திருச்செந்தூர் முருகன் கோயில வச்சு கல்யாணம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க?
2: நான் வாசுவோட இருக்கேன்ப்பா.
3: சரி சரி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நீ வாசுவை கூட்டிட்டு உடனே வந்துரு.
2: சரிப்பா சரிப்பா. வாசு, வாடா வீட்டுக்கு போலாம்.
0: என்னடா ரவி, அங்கிள் தானே போன்ல? என்ன, ஏதோ நாள் கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருந்த?
2: ஆமாண்டா, 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க.
0: அடாப்பாவி, கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சா? எவ்வளவு நல்ல விஷயம், என்கிட்ட சொல்ல கூட முடியல. உன்னால
2: சாரிடா, எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். கோவத்தை தூக்கி உடப்புல போட்டு நீ எங்கூட வீட்டுக்கு வா, போலாம்.
0: உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வா, வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
2: மாப்பிள, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படக்கூடாது, வா போலாம்.
0: ஓகே வா.
4: எங்க ஒரு வழியா நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க.
5: எல்லாம் எங்க அப்ப முருகனோட செயல்.
4: என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு பொருத்தமா அழகா இருக்காங்க பாருங்களேன்.
5: ஆமா மங்களம், நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு.
4: கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம புள்ள நம்மள என்ன பாடுபடுத்திட்டான். அப்பாப்பாப்பாப்பா.
6: என்னங்க, என் கூட கொஞ்சம் வாங்களேன், ஒரு முக்கியமானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
2: அப்படியா இருந்த விஐபி, நான் கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணுமே. சரிக்கா,
6: இவர யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?
2: என்ன விளையாடுறியா? ஓ, இவரு தான் நீ சொன்ன விஐபியா? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு.
0: டே டே டே, உண்மைய சொல்லி தொலையேண்டா.
2: உனக்கு இவனை இப்பதான் தெரியும், ஆனா எனக்கு 25 வருஷமா தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க, போதுமா?
6: அவ்வளவுதானே அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்? அவரு என்னோட பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா?
2: என்ன ஜோக்கா, அவனுக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதே.
0: இல்லடா ரவி, என் சித்தப்பாவோட ஒரே பொண்ணுதான் இந்த சரிகா.
2: இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா.
0: சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான். சிங்கப்பூர்ல பிறந்தவ, சித்தப்பாவும் சித்தியும் இப்ப இல்ல, பிசினஸ் கூட இவளே பாத்துக்கிறா.
2: அடிக்கடி சிங்கப்பூருக்கு வேலை விஷயமா போயிட்டு வருவேன்னு சொல்வியே, அது சரிகாவை பாத்துட்டு வரதுக்கு தானா?
0: ஆமாண்டா, சரிகாவுக்கு ஒரு நல்ல பையனா தேடிட்டு இருந்தோம்.
6: மத்தத நான் சொல்றேன்னா, உங்களை பத்தி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அண்ணன் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்.
0: ஆமாண்டா ரவி, என்ன இருந்தாலும் உன் மனசுக்கும் பிடிக்கணும்னு தான் நான் அவளை வர சொன்னேன். நீயோ லட்சியம் அது இதுன்னு பிடிவாதமா இருந்த.
2: ஆனா சரிக்கா தான் என்ன இது வரைக்கும் பாக்கலையாடா வாசு.
6: இல்லையே, காபி ஷாப்ல வச்சு நான் உங்களை தூரத்துல இருந்து பாத்துட்டேனே.
0: இதுவும் என் ஏற்பாடுதான்.
2: ஏண்டா இவ்வளவும் செஞ்சுட்டு சும்மா ஒன்னும் தெரியாத மாதிரி. டே வாசு, டேய் பெரிய நடிகண்டா நீ. டே,
0: 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பில்லன்னு சொல்லிருக்காங்களேடா.
2: ஓஹோ, அப்படிங்களா? அப்ப நீங்க எத்தனை பொய் சொன்னீங்க சார்?
0: அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்பதான் உன் லட்சியப்படி சரிக்கா கிடைச்சிட்டாளே.
5: தம்பி ரவி, வாசு நடத்தின நாடகத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா.
2: அப்பா அம்மா நீங்களுமா?
4: தம்பி, உன் பிடிவாத குணத்தை மாத்த எங்களுக்கு வேற வழி தெரியலடா.
0: டே ரவி, உனக்கும் சரிகாவுக்கும் கல்யாணம் நடத்த இப்படி ஒரு திட்டம் போட்டோம்.
2: ஓஹோ, திட்டம் கூட போட்டீங்களா? டேய், இன்னும் என்னென்ன திட்டம்னு சொல்லண்டா.
7: ஹே ரவி, நல்வாழ்த்துக்கள்.
2: ஏண்டா வாசு, இவங்கடா இங்க வர்றா? நல்ல வேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னடா அது, எல்லாம் ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
0: ஹே சங்கீத், சும்மா கைய வீசிட்டு வர, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: டேய் வாசு, சங்கீத்ங்கிற சங்கீதாவை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமாடா? என்னடா நடக்குது இங்க?
0: மாப்பிள, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இந்த சங்கீதா தான்.
2: அடேய், தலையே சுத்துதுடா எனக்கு. அன்னைக்கு சங்கீதா என்ன வர சொன்னது, நான் போய் அவளை பார்த்தது
0: எல்லாமே நம்ம செட்டப் தான்டா. உன் பிடிவாத குணத்தை மாத்திரத்துக்கு நாங்க போட்ட ஷாக் நாடகம். இத சங்கீதா கிட்ட சொன்ன போது அவ ஓகே சொல்லிட்டா.
2: ஏண்டா வாசு, உன் நாடகத்துல இன்னும் ஏதாவது சீன் இருக்கா?
4: ஏன் பா ரவி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
5: ரவி பாத்தியா, உன் பிடிவாத குணத்தை மாத்த

0: இத்தனை பேரு நடிக்க வேண்டியதாயிடுச்சு.
1: சங்கி, இப்பவாவது நீ கொண்டு வந்த அந்த கிஃப்ட கொடு.
2: இந்தாங்க ரவி.
3: என்ன இது, வெயிட்டே இல்ல.
1: ஏய், முதல்ல பிரிச்சு பாருடா.
3: என்ன இது, ஏண்டாப்பா இந்த பரீட்சைக்கு நான் வரலப்பா. டே வாசு, நீ ஏ படி.
1: அக்னி பரீட்சையில் ஜெயித்தது யார்? 1 ரவி, 2 வாசு, 3 சரிகா, 4 சங்கீதா. இதை யார்கிட்ட கொடுக்கறது?
2: ஏன் எல்லாரும் தயங்குறீங்க? எங்கிட்ட கொடுங்க. இப்படி நானே டிக் பண்றேன்.
1: பாத்து ஆண்டி, தைரியமா டிக் பண்ணுங்க.
2: இந்த 4 பேருமே இல்ல.
4: அப்பா, நாங்க தப்பிச்சோம்.
0: ஏமங்களம், சீக்கிரம் சொல்லு, என்ன முழிக்கிற, உனக்கு தெரியலையா?
2: எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. சாட்சாத்
0: யாரு? யாரு ஜெயிக்க போறது? யாரு?
2: சாட்சாத் இந்த செந்தில் ஆண்டவர் தான்.
5: இதுவரை கேட்டது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள்.
6: நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
7: யே ஆகாஷ்வாணி ஹை, அகில பாரதிய பிராதேசிக் லோக் சங்கீத் ஏவம் சுகம் சங்கீத் காரியக்ரம் கே அந்தர்கத் ஆஜ் ஹம் ஆப்கோ ஸ்ரீ ராஜேஷ் சோதாதர் கே குஜராத்தி லோக் கீத் சுன்வாயேங்கே. சோதாதர் ராஜேஷ் ஜகதீஷ் சந்திர அம்தாபாத் குஜராத் கே ஏக் ஜானே மானே குஜராத்தி லோக் காயக் ஆர் லோக் நிருத்ய நிர்தேஷக் ஹை. உன்னோனே குஜராத்தி பாஷா மே ஸ்நாதக் கி டிகிரி ஹாசில் கி ஹை ஆர் ஏக் கலாகார் கே தோர் பர் சங்கீத், ரேடியோ ஆர் டெலிவிஷன் கே சாத் சக்ரிய ரூப் சே ஜுடே ரஹே ஹை. கரீப் 80 சே ஜியாதா குஜராத்தி ஆல்பமோ ஆர் கை டிவி ஆர் ரேடியோ மன்சோ பர் அப்னி பிரஸ்துதியோ கே ஜரியே உன்னோனே லோக் கலாவோ கே க்ஷேத்ர மே அஹம் யோக்தான் தியா ஹை. வே லோக் நிருத்ய ஆர் காயன் கே க்ஷேத்ர மே அந்தர் விஸ்வவித்யாலய ராஜ்ய ஆர் ராஷ்ட்ரிய யுவா உத்ஸவ் மே கை பார் விஜேதா ரஹ சுகே ஹை. இஸ்கே அலாவா உன்னோனே பூரே பாரத் மே கை பிரதிஷ்டித் விஸ்வவித்யாலயோ ஆர் சாஸ்கிருதிக் உத்ஸவ் மே நிர்ணயக் ஜஜ் கி பூமிகா பி நிபாயி ஹை. ஸ்ரோதாவோ அப் சுன்தே ஹை ஸ்ரீ ராஜேஷ் சோதாதர் கே ஆகாஷ்வாணி கே 90 வர்ஷ் கி பிரசாரண யாத்ரா பர் அப்னே விசார்.
8: नमस्कार दोस्तों, आकाशवाणी को गौरवशाली 90 वर्ष पूरे करने पर हार्दिक बधाई. यह भारतीय संगीत और संस्कृति का एक प्रकाश स्तंभ है. आकाशवाणी के साथ मेरी यात्रा सचमुच यादगार रही है. मैं अहमदाबाद गुजरात से राजेश सोढ़ातर कामना करता हूं कि आने वाले वर्षों में भी इसे निरंतर सफलता मिलती रहे. अस्तु.
7: आज के कार्यक्रम का आरंभ श्री राजेश गुजराती लोकगीत आवी रूड़ी अजवाली रात से कर रहे हैं. आवी रूड़ी अजवाली रात एक प्यारा गुजराती लोकगीत है जो प्यार, प्रकृति और चांदनी रात की कोमल भावनाओं को खूबसूरती से चित्रित करता है.